வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: நாம் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலே ரட்சிப்படைய வேண்டும். இதற்கென்றே ஆதி முதல் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைந்திடவும் நம்மை கர்த்தர் அழைத்துள்ளார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையும் கிருபையா நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றி நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. இவ்வாறாக பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார். இதையே நாம் பாடலாய் பாடுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: இது ஒரு வேர்ட் ஆஃப் லார்ட் வெளியீடு.

வணக்கம் நேர்களே. என கண்பான சங்கமம் வானொலி நேயர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. தேவன் உங்களுக்கு தந்த தாளந்துகளை தேவனுக்கே நீங்கள் திருப்பி கொடுப்பதற்காக சங்கமம் வானொலியானது தனது நேயர்களுக்காக நேயர் விருப்பம் என்ற ஒரு நிகழ்ச்சியை வானொலியில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகளை தந்திருக்கிறபடியால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக உங்களுடைய எப்படியான தாளந்தாக இருந்தாலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். அனைவரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சங்கமம் வானொலி உங்களை அன்போடு கேட்டு நிற்கிறது. நீங்கள் எடுத்து வரும் நிகழ்ச்சிகள் பாடலாக இருக்கலாம், அல்லது விரும்பிய பாடல்களை கேட்டுக்கொள்ளலாம். கவிதைகள், நற்சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் எடுத்து வாருங்கள். வேதாகமத்தில் இருந்து கூட இரண்டு வரிகளை நீங்கள் வந்து வானொலியில் வாசிக்கும் பொழுது கேட்டுக்கொண்டிருப்பவர்களை ஆசீர்வதிக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாமல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றது சங்கமம் வானொலியின் நேர் விருப்பம் என்ற நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, இந்த வானொலி உங்களுக்கு எப்படி இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறதா என்பதை கூட நீங்கள் வானொலியில் வந்து பேசிக் கொள்ளலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய கலையக இலக்கங்கள் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைப்பவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைப்பவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-557-9886. வைபர், வாட்ஸ்அப் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் அழைத்து பேசிக் கொள்ளலாம் என்பதையும் வானொலி அன்போடு கூறி நிற்கிறது. நீங்கள் இதுவரை கேட்டது சங்கமம் வானொலி நேயர்களுக்கான நேயர் விருப்பம் என்ற நிகழ்ச்சியின் அறிவித்தல் கேட்டீர்கள். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இரண்டு பேராக இருந்தாலும் சரி, மூன்று பேராக இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தில் கூடும்போதே அவர் வருகிறார். அப்படித்தான் வேதம் சொல்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், ஜெபியுங்கள், ஆலயத்திற்கு செல்வதை விட்டுவிடாதிருங்கள், குடும்பத்திலும் ஜெபியுங்கள், எல்லா இடங்களிலும் அவர் நாமத்தில் கூடுங்கள், ஜெபியுங்கள். ஆராதிப்பதும் ஒரு வகையான ஜெபம்தான். ஆராதனை செய்வது யுத்த ஜெபம் செய்வதற்கு சமம். துதிகளின் மத்தியில் அவர் வாசமாயிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா அவர் பிரசன்னம். அவர் நம் மத்தியில் வந்தால் எல்லாமே நடக்கும். என்ன? அற்புதம், அதிசயம், சுகம், விடுதலை, வியாதி மாயமாய் மறைந்து போகும். மாயமாயினா மிராக்குலஸ்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிராக்குலஸ்லினா அப்படியே சடனா இருக்கும், அப்படியே இல்லாமல் போயிடும், அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடும். ஆம், அவர் வரும்போது எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். அவர் பிரசன்னம் எப்ப வரும்? அவர் நாமத்தில் நாம் கூடும் போது அவர் பிரசன்னம், அவரை துதிக்கும் போது அவர் பிரசன்னம், வருவார் விடுதலை. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514

7 5 8 2 6. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமைப்பட்டு இருந்த பொழுது தங்களுடைய விடுதலைக்காக பாடப்பட்ட சங்கீதம் திருப்பாடல் தான் 126வது திருப்பாடல். இந்த திருப்பாடலை பாடி நாமும் விடுதலை பெறுவோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். பாடி விடுதலை பெறுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன ஒரு நிச்சயம், அவர் நம் மெய்ப்பராயிருக்கிறார். ஏகோவா ரூபா என்று சொன்னால்

உயிரோடு கூட கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையை பற்றிய அநேக கேள்விக்குறிகளோடு ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது? சூழ்நிலைகள் அந்தகாரமாய் தோன்றுகிறதே. நான் கர்த்தரை தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்ற சோர்வோடு இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கலக்கத்தை உண்டு பண்ணின ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வந்ததுண்டு. 2005 ஜூன் மாதம் 6 எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நான் அதிகமாய் நேசித்த என்னுடைய தகப்பனா அந்த நாளிலே ஒரு கோரமான வாகன விபத்திலே மறித்து போனார். எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. இழப்பு நிமித்தம் உண்டான வேதனை ஒரு புறம், தனிமை உணர்வு, எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு புறம் என்னை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னுடைய தகப்பனார் மறித்த போது இனி யார் என்னை நடத்துவார், யார் என்னை விசாரிப்பார் என்று சொல்லி நான் அழுதேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அவர் மறித்த பிறகு ஆண்டவரே எனக்கு தகப்பனாக இருந்து நான் இழந்து போன என்னுடைய தகப்பனை காட்டிலும் அதிக கரிசனையோடு என்னை நடத்த ஆரம்பித்தார். ஆம், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை ஆற்றி, என்னை தேற்றி, அவரே எனக்கு தகப்பனாயிருந்து ஒரு புதிய விதத்தில் என்னை நடத்த ஆரம்பித்தார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு அம்மா, அன்பு ஐயா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அதிக கரிசனையாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை, நான் ஒரு அநாதை, நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய தேவன் ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், அவருடைய கதறலை கேட்காமல் இருப்பாரோ? அவர் ஒரு எல்ரோயி. ஆம், அவர் நம்மை காண்கிறார், நம்மை விசாரிக்கிறார். என்னை விசாரித்த தெய்வம், என்னை நடத்துகிற தெய்வம், உங்களையும் விசாரித்து நடத்த அவர் போதுமானவராக.

பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் இல்லாமல் எதையுமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்மால் செய்ய முடியாது. ஆகவே ஆவியானவரை அழைப்போம். அவருடைய அபிஷேகம் வேண்டும். அவர் நம் மத்தியில் வர வேண்டும், நமக்குள் இறங்க வேண்டும், நம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும், நம்மை அபிஷேகிக்க வேண்டும். விசேஷமாக ஊழியம் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். வேண்டுதல் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் அவரின் அபிஷேகம் இருந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது நாம் அவரை அழைப்போமா? அவர் நம் மத்தியில் வரட்டும், நம்மை அபிஷேகிக்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவர் அபிஷேகம் வேண்டும், தினமும் வேண்டும், எப்பொழுதும் வேண்டும். ஹல்லேலூயா. அழைப்போம் அவரை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வாழ்க்கையில ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான வேதனையின் பாதை. இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறோம், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஏன் இப்படிய நிலம் பிராயத்திலே இப்படிப்பட்ட அவமானங்கள் என்று சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு உதவி செய்ய யார் என்னோடு கூட நிற்க போகிறார்கள் என்று சொல்லி நான் என் உள்ளத்திலே நான் கண்ணீரோடு கூட கீபோர்டு வாசித்துக் கொண்டே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். என் அடைக்கலமே, என் ஆறுதலே, உம்மையே நான் தேடி ஓடி வந்தேன் என்கிற பாடல். தேவ பிரசன்னத்தோடு இந்த பாடலை என்னோடு கூட கேளுங்கள். உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அமர்ந்து கொள்ளுவோம். சபை கூடி வருதலை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த அற்புதமான நாளுக்காக தேவனை துதிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புவோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அதான் தலைப்பு. என்னது? தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் யார்? இயேசு. இயேசு எப்படியாப்பட்டவர் அப்படிங்கிறத அறிந்து கொள்வோமானால் நமக்கு ஒரு குறையுமே இருக்காது. கரங்களை தட்டி கர்த்தரிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசுவை அறிந்து கொள்ளணும். அவர் எப்படியாப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, உடைய தன்மை என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்வோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு குறை இல்லாமல் வாழலாம். ஒண்ணு நல்லா தெரிஞ்ச அந்த தேவனுடைய ஜனங்கள், கடைசி மட்டும் கூட நிற்பவர் இயேசுதான். ஹல்லேலூயா. மனைவி நிற்க முடியாது, புருஷன் நிற்க முடியாது, பிள்ளைகள் நிற்க முடியாது, நண்பர்கள் நிற்க முடியாது, அதிகாரிகள் நிற்க முடியாது, ஸ்தாபனம் நிற்க முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம கூட நிற்கிற ஒரே நபர் இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. அதனாலதான் அவரை அறிந்து கொள்ளும் போது நமக்கு குறைவில்லை. எந்த சூழ்நிலையிலும் நம்மளை கைவிடாதவர், எந்த நிலையிலும் நம்மளை விட்டு பிரியாதவர். நம்ம பாவம் செஞ்சாலும் சரி, தப்பு செஞ்சாலும் சரி, பொய் பேசாலும் சரி, இவன் சரியில்லை, இவன் நமக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு தள்ளிவிடாத ஒரு நபர், புறக்கணிக்காத ஒரு நபர், குற்றப்படுத்தாத ஒரு நபர், குறை சொல்லாத ஒரு நபர், நம்மளை காயப்படுத்தாத ஒரு நபர், அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை அலலியா. மனைவி புருஷனை குறை சொல்லுவா, புருஷன் மனைவியை குறை சொல்லுவா, பிள்ளைகளை குறை சொல்லுவாங்க, நண்பர்களை குறை சொல்லுவாங்க, உலகத்தை குறை சொல்லுவாங்க, ஜெபத்தை குறை சொல்லுவாங்க, வாழ்க்கையை குறை சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே குறை சொல்லுவாங்க. ஆனால் எந்த குறையுமே சொல்லாமல் அதை சரி செய்து கற்றுக் கொடுத்து ஆலோசனை கொடுத்து இதுதான் வழி, இந்த வழியில நடன்னு சொல்லி நம்மளை நடப்பிக்கிற, பழக்கப்படுத்துகிற, நமக்காக பரிதாபப்படுகிற, நம்மளை திடப்படுத்துகிற, நம்மளை உற்சாகப்படுத்துகிற, நம்மளை ஊக்கப்படுத்துகிற, நமக்கு ஆலோசனை கொடுக்கிற, நம்மளை வாழ வைக்கிற, நம்மளை வளர வைக்கிற, நம்மளை மேன்மைப்படுத்துகிற, நம்மளை உயர்த்துகிற ஒரு தெய்வம், அவர் பேர் இயேசு. கரங்களை கட்டி கர்த்தரை வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமா, பெத்த தாய் கூடங்க, இந்த உலகத்துல பெத்த தாய் கூட பணம் அப்படிங்கறத ஒண்ணு இருந்தா தான் என் மகனை போல உண்டுமா, என் மகளை போல உண்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் இல்லைன்னு வச்சுக்கவே, ஒருவேளை அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கலாம், நம்ம மகன் இப்படி இருக்காரன்னு சொல்லி. ஆனால் வெளிப்படையா, ஏண்டா அப்படி பிழைக்க தெரியாம இருக்கிற, நீ எல்லாம் என்னடா ஆளு அப்படின்வாங்க. நாலு பேர் மத்தியிலே சொல்லுவாங்க, பணம் இல்லைண்டா, பணம் இருந்தா நல்லா பிழைச்சா அப்படி சொல்லுவாங்க. ஆனா என்னமே இல்லாட்டியாலும் சரி, லூசா இருந்தாலும் சரி, மண்டலா இருந்தாலும் சரி, இயேசு சொல்றார், இவன் எனக்கு பிரியமானவன். கரங்களை தட்டி கர்த்தர் முடியுமா? இந்த சமுதாயத்துல லூசா இருந்தாலும் சரி, மண்டலா இருந்தாலும் சரி, வியாதி உள்ளவனா இருந்தாலும் சரி, நடக்க முடியாதவனா இருந்தாலும் சரி, ஒண்ணுக்குமே ஆகாதவனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றார், இவன் எனக்கு பிரியமானவன். ஜாதிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டேன், இல்லாதவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டைகளும் தெரிந்து கொண்டேன் அப்படின்றாரு. இல்லாதவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டைகளும் குப்பையில தள்ளப்பட்டனும் புழுதியில தள்ளப்பட்டவனும் தான் வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார்கள் தருவேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. புழுதியிலும் குப்பையிலும் கடந்த அவனை தூக்கி எடுத்து ராஜாக்களோடும் பிறப்புகளோடும் சமமாய் அமர பண்ணுகிற ஒரு தேவன், அவர் பேரு இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க குப்பையில இருக்கலாம், இன்னைக்கு புழுதியில இருக்கலாம், தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டது நல்லது, இயேசுவின் ஆலயத்துக்கு வந்தது நல்லது. உங்களை குப்பையில் இருக்கிற உங்களை அவர் கோபுரத்துக்கு உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை ராஜாக்களை போல மேன்மைப்படுத்துவார். அவர் மேன்மைப்படுத்துகிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் உயர்த்துகிற தேவன், அவர் கனப்படுத்துகிற தேவன், அவர் மகிமைப்படுத்துகிற தேவன், அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமா,
நான்லாம் வந்து அநேகர் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அநேகர் ஊழியம் செய்கிறாங்க, அநேக ஊழியர்களுடைய சாட்சியை கேட்டிருக்கேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் வந்து டிகிரி படித்திருக்கிறேன், என் படிப்பை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் வந்து 50,000 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கினேன், தேவன் அழைத்தார், 1,00,000 ரூபா சம்பளத்தை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன் அப்படின்னா. மூன்றாவது, எனக்கு நிறைய சொத்துக்கள் இருந்துச்சு, நிறைய சனங்கள் இருந்துச்சு, சொந்த பந்தங்கள் இருந்துச்சு, அவங்கள பூரா விட்டுட்டு நஷ்டம் என்று சொல்லிட்டு எல்லாமே விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன். வீட்டை விட்டுட்டு வந்தேன், காட்டை விட்டுட்டு வந்தேன், பணத்தை விட்டுட்டு வந்தேன், நிறைய நிலங்களை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன் அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க. பட்டம் பதவிகளை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தேன். நான் வந்து ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னா என்னமே சொல்லுவதற்கு சாட்சியே கிடையாது. ஏன்னா நான் படிக்காத ஒரு குப்பை, பள்ளிக்கூடத்துக்கு 4ஆம் கிளாஸுக்கு வரைக்கும் தான் போனவேன், திறமை கிடையாது, ஆங்கில நாலேஜ் கிடையாது. என் அண்ணன் தம்பி எங்க தாயுதா அப்புறம் என் சொத்து வீடு வாசல பூரா புடிங்கிட்டாங்க, எங்க அப்பா இருந்த பிறகு இல்லைன்னுட்டாங்க, சரிங்களா. அப்ப நான் வந்து படிப்பை விட்டு வந்தேன், பதவியை விட்டு வந்தேன், வேலையே கிடையாது, ஊர் ஊரா சுத்துவேன், அங்க சுத்துவேன், இங்க சுத்துவேன், ஹோட்டல்ல போய் வேலை செய்வேன், எச்சி பிள்ளைட்டு கழுவுனேன், இதை விட்டுட்டு வந்து என்ன சொல்ல முடியும், எதுக்குமே லாயக்கு இல்லாதவன். எங்க ஊர்ல வந்து பொடி படிக்காதவன், காது கேட்காதவன், செகுட ஒண்ணுக்கு ஆகாதவன், டூப்ளிகேட்டு அப்படின்னு ஒருத்த கூட பொண்ணு கூட கொடுக்கல. அப்படியாப்பட்ட ஒரு மனிதன் எதையுமே விட்டுட்டு வரல. ஆனா எங்க ஊர் சொல்லிச்சு இவன் லாயக்கு இல்லாதவன், இவனுக்கு பொண்ணு கொடுத்தா பிழைக்க மாட்டான், இவன் நல்லவன் கிடையாது, இவன் படிக்கல அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னார், நீ எனக்கு பிரியமானவன் சொன்னார். கரங்களை பற்றி கட்டியா 1998 ஆம் ஆண்டு 18ஆம் தேதி அரசு மருத்துவமனையில டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில, 2 நாளையில செத்துப்பாவேன் டாக்டர்கள் சொல்லப்பட்ட நிலைமையில, சவுந்தரராஜின்ற ஒரு ஊழியக்கார் மூலமா இயேசு உனக்காக சிலுவையில மரித்திருக்கிறார், நீ சாக மாட்டேன்னு சொல்லி இயேசு என்னை தேடி வந்த நாள் 1998ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி. அல்லேலூயா. அந்த 18ஆம் தேதி இயேசுவை அறிந்து கொண்டேன். அந்த 1998 டிசம்பர் 27ஆம் தேதி மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றேன். 2000 ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றேன். 2000 ஆம் ஆண்டு ஏப்ரல் 18ஆம் தேதி இயேசு நல்லவர் என்று சொல்லி சுவிசேஷ ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். அல்லேலூயா. 2002ஆம் ஆண்டு நவம்பர் 1 முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பசியும் கிடையாது, துணிக்கு பஞ்சம் கிடையாது, சமாதானத்துக்கு பஞ்சம் கிடையாது, நண்பர்களுக்கு பஞ்சம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, என் நிமித்தமாக சுவிசேஷத்தின் நிமித்தமாக தாயவாவது, தகப்பனையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, வீட்டையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இம்மையிலும் மறுமையிலும் 100ஆத்தனையாய் பெறுவான் இயேசு சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தரையும் படுத்துங்க. உலகம் முழுவதும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் எனக்கு இருக்கிறாங்க, எனக்காக குரல் கொடுப்பதற்காக, எனக்காக ஜெபிப்பதற்காக, எனக்காக உதவி செய்வதற்காக உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கிறார்கள். எனக்காக ஜெபிப்பதற்கு உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இருக்கிறார்கள். எனக்காக ஆலோசனை சொல்வதற்கு பயப்படாதீங்க பிரதர், நாங்க உங்களுக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான சகோதரிகள் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டேன், இல்லாதவைகளையும் அற்பமா எனும் தெரிந்த. ஏன் இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு, நான் என் தாயை அறிந்து கொள்ளவில்லை, என் தகப்பனார் என்னவங்களா வாழ்ந்தாங்க, என்னை பெத்து போட்டாங்க, பெத்து தண்ணியை தொளிச்சு விட்டாங்க, ஆனால் இயேசு என்னை தத்தெடுத்து என்னை வளர்க்க ஆரம்பித்தார். ஒரு வேத வசனத்துல இரவும் பகலும் அவருடைய வேத வசனத்தின் மூலமாக இயேசுவை அறிந்து கொண்டேன். இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. அதைத்தான் சொல்றேன், நீங்களும் இயேசுவை அறிந்து கொள்ளணும். இயேசுவை அறிந்து கொண்டால் குறை கிடையாது.
இயேசு அறிந்து கொள்ளும் போது வாழ்க்கை வளமாக இருக்கும், வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இயேசுவிடத்துல வந்து கெட்டு போனவர்கள் ஒருத்தன் கூட கிடையாது. ஹல்லேலூயா. அவரை தேடாமல் கெட்டவர்கள் 1000 பேர், தேடி கெட்டு போனவர்கள் 1 நபர் கூட கிடையாது. சேலஞ்ச் பண்றேன், சவால் பண்றேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கூடுகையில தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு எப்படியாப்பட்டவர், அவர் குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இயேசு நமக்கு கூட கடைசி வரைக்கும் அவர் தான் நிற்பார். எல்லாம் விட்டுட்டு போகலாம், எல்லாம் குறை சொல்லலாம், எல்லாம் சரியில்லைன்னு சொல்லலாம், எல்லாம் முறுமுறுக்கலாம், அவர் குறையே சொல்ல மாட்டார். நம்ம மேல குறையே இருந்தாலும் குறை சொல்ல மாட்டார். நீ சரியில்லை, நீ படிக்கிறது சரியில்லை, நீ செய்யறது சரியில்லை, நீ ஏமாத்துற, நீ பொய் சொல்ற, நீ நல்லவன் கிடையாதுன்னு சொல்லி அவர் ஒரு ஒரு வார்த்தை கூட குறையே சொல்லாத ஒரு நபர் அவர் இயேசு. அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் சமாதானமா வாழலாம், சந்தோஷமா வாழலாம், செழிப்பா வாழலாம், ஆசீர்வாதமா வாழலாம். கேரண்டி நான் தரேன், 100க்கு 100 கேரண்டி. அல்லேலூயா. சுத்துல இருக்கவன் குறை சொல்லலாம், வீட்டை சுற்றி குறை சொல்லலாம், ஆனா அவன் குறை சொல்லுகிறவன் நடுவுல தேவன் நம் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு 1:3-4 வசனங்கள். 1 பேதுரு 1:3-4 வசனங்களை வாசிப்போம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகக் கடவது. தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும். நன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாயிருக்கும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவினாலே நம்ம என்ன செய்யணும், வளர வேண்டும், வளர வேண்டும். அதே மாதிரி 2 பேதுரு 3 கடைசி வசனம், 2 பேதுரு 3:18, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்ற. அவரை அறிகிற அறிவிலும் வளர், கிருபையிலும் வளர வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. உண்மையை சொல்றேங்க, நண்பர்கள் கூட நாம நல்லா இருந்தா தான், நம்ம உன்னை கொடுத்தா தான் அதை நமக்கு திரும்ப தருவான். நண்பர்கள் கூட நான் வந்து அதிகாலையில இந்த குட் மார்னிங் அப்படின்னு போட்டு அதை தொடர்ந்து ஒரு வசனத்தை அனுப்புறது வழக்கம். நண்பர்களுக்கு உலகமெங்கிலும் அனுப்புவேன். அது நைட்டு 1 மணிக்கு கூட அனுப்பு, 1 மணிட்டாலே 12 மணியை தாண்டிட்டாலே அதிகாலை 1 மணிக்கு அனுப்புற பழக்கம் இருக்கு, 2 மணிக்கு அனுப்புற பழக்கம் இருக்கு, 4 மணிக்கு அனுப்புற பழக்கம் இருக்கு. இப்படி ஒரு நாளைக்கு தூங்கிட்டு 6 மணிக்கு கூட அனுப்புவேன். அதை தொடர்ந்து செய்வேன், உலகம் முழுவதும் செய்வேன். கொஞ்சம் எனக்குல்ல ஒரு மனசுக்குள்ள ஒரு தோய்வு இருந்தது. கடந்த ஒரு மாசமா குட்மானி வசனம் அனுப்புறத நிறுத்திட்டேன். நம்ம அனுப்புறோமே, 1000கணக்கான பேரு நம்ம அனுப்புறோம். நமக்கு யாராவது அனுப்புறானான்னு பார்ப்போம். நம்ம அனுப்புற குட்மானியும் வசனத்தையும் நேசிக்கிறானான்னு பார்ப்போம், ஆமதிக்கிறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒருத்தன் கூட போடல. என்னது, 1 மாசமா ஒருத்தன் நான் செத்து போனானா, நான் இருக்கனா என்னங்க குட்மானி? அதாவது ஒருத்தர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தவன் ஒண்ணு நின்று நிறுத்திட்டாண்டு வச்சுக்கோங்க, என்ன அதுக்கு என்ன யோசிக்கணும்? நிறுத்திட்டாண்டா ஒண்ணு அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும், இல்லாட்டி போராட்டமா இருக்கும், இல்லைன்னா அவன் ஆளே இல்லாம செத்து போயிருக்கணும். அதானே, அப்ப என்ன குட்மார்னிங் போற ஆளை காணும், வசனம் போடுவாரே காணும் அப்படின்னு ஒரு போன் பண்ணியாவது கேட்கணும். ஒருத்தன் கூட கேட்டது கிடையாது, 1 நபர் கூட கேட்டது கிடையாது, 1 நபர் கூட அனுப்புனதும் கிடையாது. 2வது ஒரு டெஸ்ட் வச்சு அதுல மறுபடியும் அனுப்புவோம். என்னது, 1 மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த குட்மார்னிங் போட்டு ஒரு வசனத்தை அனுப்பும் சொல்லி இந்த வாரம் ஆரம்பிச்சேன். அதுல எத்தனை பேரு அதை வந்து ஆமேன்னு சொல்றான், லைக் பண்றான், இந்த ஹார்ட் போடுவான்,
ஆமேன் போடுவான். எத்தனை பேர் அதை கவனிக்கிறான்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அதை இருக்காங்க. அந்த நாலு அஞ்சு பேரை தவிர எல்லா நம்பர்களையும் வாட்ஸ்அப்ல இருந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். கரங்களை கட்டி கடத்துறமே பார்த்துங்க. அல்லேலூயா. அவன் எதுக்கு நம்மளை மதிக்காதவே நமக்கு எதுக்கு, நம்மளை நேசிக்காதவே நமக்கு எதுக்கு? கர்த்தருடைய வசனத்தை அனுப்புறோம். அந்த வசனத்தை நேசிக்காத ஒரு நபர் நமக்கு நண்பர்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இயேசுவை நேசிக்கிறோம், இயேசுவை புண்படுறோம், அதைத்தான் நம்மத்தவனு சொல்றோம். அதை நேசிக்கலன்னு அவனோட நமக்கு எதுக்கு ஐக்கியம்? அவன் உலகத்துல ஏதோ ஒரு ஐக்கியமா இருக்கிறான். அவன் ரச்சிக்கப்பட்டிருக்கிறான், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான், அந்நிய பாஷை பேசுறான். ஐக்கியம் இல்லையே, ஆவியானவரோட ஐக்கியம் இல்ல, ஒரு உண்மையான ஊழியக்காரனோட ஐக்கியம் இல்ல, ஒரு வேதத்தை நேசிக்கிற, ஒரு வேதத்தை உண்மையாய் போதிக்கிற ஒரு நண்பனோடு ஐக்கியம் இல்லாதவனோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. அவனுக்கு என்னமே அனுப்பக்கூடாது. அதனால அந்த நாலஞ்சு வாரம் மட்டும் என் வாட்ஸ்அப்ல வச்சிருக்கிறேன். அதுதான் அல்ல இல்லையா. வேதம் சொல்லுகிறது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். அல்லேலூயா. கொடிமங்கலத்தை சுத்தி எத்தனை கிராமம் இருக்கு, எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க? 2002 எனக்கு வர்ற பணத்தை பூரா ஜனங்களுக்கு சோறு போட்டு கிப்ட் கொடுக்காம இருந்தா இன்னைக்கு நான் கோடி சுவரனா இருக்கணும். அத்தனை பணம் வந்துச்சு வரணும். உலகம் முழுவதும் என் நண்பர்கிட்ட சொல்லி, ஐயா நான் சிறுவர் ஊழியம் செய்யறேன், வாலிபர் ஊழியம் செய்யறேன், முதியோர்கள் ஊழியம் செய்யறேன், பாவம் பசியா இருக்கிறாங்க, பாவம் துணி இல்லாம இருக்கிறாங்க, படிக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்காங்கன்னு சொல்லி இந்த கிராமங்கள்ல கொண்டு போய் நான் கலெக்ட் பண்ணி, நான் பண்டு ரைஸ் பண்ணி இந்த கிராமங்கள்ல போட்டு சோறு போடாம, கிப்ட் கொடுக்காம, துணி எடுக்கிறது கொடுக்காம இருந்தேன்னு சொன்னா இன்னைக்கு நான் கோடீஸ்வரனா இருப்பேன், ஒரு பெரிய வீட்டை சொந்தமா கட்டியிருப்பேன், நானும் ஒரு கார் வச்சிருப்பேன். அல்ல இல்லையா. அத்தனை செஞ்சோம். வந்திருக்கானா சபைக்கு வர்றானா? கவனமா ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. இப்ப வந்து ஞானமா ஊழியம் செய்யறேன். யாருக்கு தேவையோ அவனுக்கு செய்யணும். குருடனுக்கு வழி காட்டணும், அவன் நம்மளை மதிப்பான். கண்ணை நல்லா தெரிஞ்சு குருடை மாதிரி நடிக்கிறான் பாரு, அவனுக்கு வழி காட்டவும் கூடாது, அவனோட சேரவும் கூடாது. அல்லேலூயா. காது உள்ளவன் கேட்க கடவன், கண்ணுள்ளவன் பார்க்க கடவன், கால் உள்ளவன் நடக்க கடவன், கையுள்ளவன் கொடுக்க கடவன். அல்லேலூயா. கையு காலு கண்ணு காது எல்லாம் நம்மளுக்காக சிலுவையில மரித்த இயேசுவுக்காக செயல்படணும். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அப்ப இயேசுவை நாம் அறிந்து கொள்ளணும். இயேசுவை அறிந்து கொள்ளணும். இயேசுவை அறிந்து கொள்ளணும் பரிதாபம். ஆமா, பிள்ளைகள் தகப்பனும் கஞ்சி ஊத்துவான்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பிள்ளைகள் கடைசி வரை கஞ்சி ஊற்றுவான்னு நினைக்கிற தெருவில் விட்டு போயிடுவாங்க. சாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, புள்ள புள்ள புள்ளன்னு சம்பாதிக்கிற காசை பூரா பிள்ளைகளுக்கு செலவழிச்சுட்டு கடைசியில் தெருவில் கிடக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. கவனமா இருக்கணும், ஞானமா இருக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும், பிள்ளைகளுக்காக செய்யணும், நமக்கும் கொஞ்சத்தை ஒதுக்கணும். அப்பத்தான் வயசான காலத்துல ஒரு டீ குடிக்க முடியும், ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிட முடியும். இல்லைடா நாய் கூட மதிக்காது இந்த உலகத்துல. அல்லேலூயா. அப்ப இயேசுவை பின்பற்றினால் அந்த டீ, அந்த சாப்பாடு, அந்த உணவு, அந்த இருப்பிடத்தை சாகிறது வரை கர்த்தர் தருவார். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரும். அல்லேலூயா. அல்லேலூயா. கொலோசியர், கொலோசியர் 1:10 வாசிங்க. கொலோசியர் 1:10 வாசிங்க. கொலோசியர் 1:10 சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். சகலவித நற்கைகளையுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிலிப்பியர் 3:8 பவுல் என்ன சொல்றாரு? பிலிப்பியர் 3:8. அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்துல வேலையை விட, பணத்தை விட, கணவன் மனைவியை விட, பிள்ளைகளை விட, சொத்து சுகத்தை விட இயேசுவை அறிகிற அறிவில வளர்ந்தால் அவர் நல்ல தாயை தருவார், நல்ல தகப்பனை தருவார், நல்ல பிள்ளைகளை தருவார், நல்ல உணவு தருவார், உடை தருவார், நல்ல இருப்பிடம் தருவார்.
இயேசுவை தேடாம இயேசுவை அறியாமல் இருந்தால் தெருவில் தான் கிடப்போம், யாருமே மதிக்க மாட்டாங்க, யாரும் உதவிக்கு முன் வர மாட்டாங்க. இங்க இயேசுவை தேடி பாருங்க, இயேசுவை அறிஞ்சு பாருங்க, உலகம் முழுவதும் எத்தனை நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க தெரியுமா? அல்லேலூயா. உதவி செய்யறாங்களோ உதவி செய்யலோ, நமக்காக முழங்கால நின்று கண்ணீரோடு செபிக்கிற ஜனங்களை தேசத்துல கர்த்தர் எழுப்புவார் அவரை தேடும் போது. அல்லேலூயா. தேவனை தேட வேண்டும். இரண்டாவது, தேவன் எப்படியாப்பட்டவர்? போதித்து வழி நடத்துகிறவர். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. போதிக்கிறவர் ஆண்டவர், போதிக்கிறவர், வழி நடத்துகிறவர், ஆலோசனை சொல்லுகிறவர். வாழ்க்கை இழந்து போயிருக்கலாம், தடுமாற்றம் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கலாம், இந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க போறேன் அப்படின்ற ஒரு கலக்கம் இருக்கலாம், தயக்கம் இருக்கலாம், யாருமே இல்லை என்ற பயம் இருக்கலாம். உங்க வாழ்க்கைய இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் சொல்லுவார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். மனுஷங்கிட்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க, சொந்தக்காரன்கிட்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க, அக்கா தங்கச்சி கிட்ட ஆலோசனை கேட்காதீங்க, ரட்சிக்கப்படாத மனிதன்கிட்ட அஞ்ஞானிகிட்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க. அதே வழியில உங்களை திருப்பிட்டு போயிடுவான், உங்களை கெடுத்து சீரழிச்சிட்டு போயிடுவான் பிசாசு. அல்லேலூயா. இயேசு உங்களை போதிப்பார், வழி நடத்துவார், ஆலோசனை சொல்லுவார். அப்ப இயேசு நமக்கு போதிக்கணும், வழி நடத்தணும், ஆலோசனை சொல்லணும்னா நம்ம அவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும், நம்ம வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். சங்கீதம் 37:4-5, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை வாய்க்க பண்ணுவார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்க காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார், உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் படிக்க வைப்பார், உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், நீங்கள் முதிர் வயது வரைக்கும் அவர் தாங்குவார், தப்புவிப்பார், பாதுகாப்பார், பராமரிப்பார், கைவிடவே மாட்டார். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. மூன்றாவது, தேவன் எப்படியாப்பட்டவர்? தைரியப்படுத்தும். தீர்க்கதரிசி புத்தகம் 41:10, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்றார். என்ன சொல்றாரு? பயப்படாத, எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, யாருமே இல்லைன்னு பயப்படாத, பிள்ளைகளை குறித்து பயப்படாத, எதுவுமே இல்லையா, வேலை இல்லையா பயப்படாத, பணம் இல்லையா பயப்படாத, யாருமே உனக்கு துணை இல்லையா பயப்படாத, எல்லாம் இழந்து விட்டியா நீ பயப்படாத. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சாரார். மோசே இறந்த பிறகு யோசுவா கலக்கத்துல இருந்தான், யோசுவா பயத்துல இருந்தான். அவர் சொல்லுகிறார், யோசுவா 5:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் என்று சொன்னார். யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதற்கு மடிக்கி அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். யோசுவா 1:8, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லுகிறார். மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லுகிறார். அவர் பேரு இயேசு. கரங்களை கட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத்தனை வசனம் நான் இப்ப பேசுனதுல பைபிளை பரட்டினா, நோட்டை பரட்டினா, பேப்பரை பரட்டினா, வசனத்தை அறிந்து வைத்திருக்கிறேன், வசனத்தை ஆயிரக்கணக்கான வசனத்தை என் இருதயத்தின் பலகையில எழுதி வைத்திருக்கிறேன். நோட்ல இல்ல, டைரி இல்ல, கர்த்தருடைய வசனத்தை நெடு முழங்கால நின்று இந்த கொடிமங்கலத்துல வீட்டு அறைக்குள்ள இந்த மலையில பக்கத்துல இருக்கிற மலைக்கு போய் சாப்பாடு இல்லாத காலத்துல, தண்ணி இல்லாத காலத்துல, நண்பர்கள் இல்லாத காலத்துல, உதவி இல்லாத காலத்துல, பசியில பட்டினியில என் மனைவி வேக வைத்து கொடுத்த கீரைகளை சாப்பிட்டு கொண்டு இந்த அறை கதவை பூட்டி அந்தரங்கத்திலும் மலைகளிலும் போய் நைட்டும் பகலும் முழங்கால் படி போட்டு இரவும் பகலும் வேத வசனங்களை வாசித்து திரும்ப திரும்ப திரும்ப வாசித்து அந்த ஆயிரக்கணக்கான வசனத்தை என்
வாயில வச்சிருக்கிறேன், நாவல வச்சிருக்கிறேன், என் இருதயத்துல எழுதி வைத்திருக்கிறேன், ஆயிரக்கணக்கான வசனத்தை என் இருதயத்துல பதிவு செய்து வைத்திருக்கிறேன். யோவான் 7:38-37 என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்ல நதிகள் ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை பொறுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேத புத்தகத்தை சுமக்கிறவர்களா இருக்கக்கூடாது. நீங்க இரவும் பகலும் திறந்து வாசிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. நேற்று ஒரு இடத்துக்கு அனுப்பநடிக்கு போயிருந்தேன். அனுப்பநடிக்கு சேவியர் ராஜநாயகம் அவர் சொன்னார், ஒரு பெரிய பைப்பில் கையில கொண்டு போவேன், தைரியம் பைக்கில் பைப்பில் வந்து மீட்டிங்கில் போனால் நான் பைக்கில் வச்சு கொண்டு போக மாட்டேன், கையில் வச்சு தான் கொண்டு போவேன். போட்டா எடுக்கணும்னா கூட பைபிள் இல்லாமல் நான் போட்டாவே எடுக்க மாட்டேன். எந்த குறிப்பில் பார்த்தாலும் நம்ம என் போட்டா வந்து பைபிளோட தான் போட்டோவில் இருப்பேன். உலகம் அதை பார்க்கணும், சத்துரு அதை பார்க்கணும். அல்லேலூயா. பைபிளோட தான் போவேன். அந்த மீட்டிங்க்கு நான் நேற்று போனேன். அந்த சேகரனுடைய பொண்ணு சரண்யா, மூத்த பையன்லாம் வந்திருந்தாங்க. மூத்த பையன் வந்து என்னை கட்டி பிடிச்சி தாத்தா வீட்டுக்கு வாங்கிட்டான். அல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷம். வசனத்தை தேடுறாங்க. இங்க நாங்க கத்து கொடுத்தத வெளியில போனால் வசனத்தை தேடுறாங்க, கூட்டங்களுக்கு போறாங்க. அந்த கூட்டத்தை நடத்துற சேவியர் சொன்னார், என்ன பைபிளை ஓப்பனா வச்சிருக்கிறீங்க, ஒரு கவர் வாங்கி போடுங்க, பைபிள் அழுக்கூட்டி போகும். அந்த கவர் வாங்கி போட்டு எனக்கு போன் பண்ணுங்க, அந்த கவருக்கான காசை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன்னு சொன்னார். என் பைபிளுக்கு பேர் என்னது? ஓப்பன் பைபிள். அல்லேலூயா. பைபிளை மூடி வைக்க மாட்டேன், பைபிளை பொத்தி வைக்க மாட்டேன், சிப்பை போட்டு மூடி பாய் பேசாத உண்மையை போல கட்டி போட மாட்டேன். என் பைபிள் திறந்த பைபிள், திறந்த வண்ணமாயிருக்கும், எப்பொழுதும் திறந்திருக்கும். அல்லேலூயா. ஓபன் பைபிள். கரங்களை தட்டி கர்த்தரை பொறுத்துங்க. கர்த்தருடைய வேத வசனங்களுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை பொறுத்துங்க. அதனாலதான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, வசனத்தை அறிந்து கொள்ளுங்க. உங்களை படிப்பு இருக்கா, படிப்பு இல்லையா, எந்த பிரச்சனையோட வசனத்தை எழுத்துக்கூட்டி படிங்க. வசனத்தை படிக்க படிக்க படிக்க படிக்க வசனத்தின் வெளிச்சம் உங்க இருதயத்துல போக போக உங்க வாழ்க்கை வெளிச்சமா மாறும். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா மாறுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சாதாரணமெல்லாம் உன்னை சாக விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. என்னை கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கார். வசனத்தை வாசிக்க வாசிக்க பேசிக்க, உன்னை சாதாரணமானவளா உன்னை சாக நான் விட மாட்டேன். அல்லேலூயா. உன்னை ஏன் பசி பட்டினி நெருக்கங்கள் நிந்தைகள் அவமானத்துல ஏன் உன்னை உருவாக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உலகத்துல அத்தனை நாடுகளுக்கும் என் வேத வசனத்தை நீ கொண்டு போவ. படிச்சவன் பூரா பணக்காரன் ஆயிட்டான். என்னது? படிச்சவன் பூரா பணக்காரன் ஆயிட்டு நல்ல கார்களை வாங்கிட்டு வீட்டை வாங்கிட்டு சொந்த வீட்டை சொந்த நாட்டுல சொந்த தேசத்துல சுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனை நம்பித்தான் சத்தியத்தை கொடுத்தேன். அவன் என் சத்தியத்தை பயன்படுத்தி பணக்காரன் ஆகி பதுங்கி கிடக்குறான், பணக்காரனா இருக்கிறான். ஆனா உன்னையே நான் உன்னை ஏழை, ஒரு ஏழைய, ஒரு படிக்காதவனை, ஒண்ணுக்க ஆகாதவனை உன்னை தெரிந்தெடுத்து ஏன் வச்சிருக்கேன் தெரியுமா? 120 வரைக்கும் உன் சீவனை நான் எடுக்க மாட்டேன். உனக்கு சீவனை கொடுப்பேன், ஆரோக்கியத்தை கொடுப்பேன். சுகர் 61 ஆச்சு, இன்னும் எனக்கு சுகர் கிடையாது. டெஸ்ட் பண்ண என்னுடைய டாக்டர் ஆச்சரியப்படுறான், என்ன பாஸ்டர், என்ன பாதர், 61 சுகரையும் காணும், என்ன பிபியையும் காணும், உன்னையுமே காணும். என்ன ட்ரீட்மெண்ட் பாக்குற டாக்டர் ஆச்சரியப்படுறான், சுகர் கிடையாது. 120 வரைக்கும் சுவர் என் கிட்டத்துல வராது. ஏன்னா நான் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தேவனுடைய வசனத்துக்காக வாழ்ந்துறேன். 120 எத்தனை நாடுகள் இருக்கோ அத்தனை நாடுகளுக்கும் என் வேதத்தை சுமந்து உன்னை கொண்டு போவ, உன்னை நான் தூக்கிட்டு போவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டேன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு கனடா தேசத்துல ஒரு அருமையான ஐயா இருக்கிறார். அவர் பேர் வந்து மகேந்திரன். நான் ஜெபம் பண்ணேன், அவங்க எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா இறந்து போனாங்க. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு பாரம் வந்துச்சு. ஆண்டவரே, கனடாவுக்கு ஒரு நாளைக்கு எல்லா தேசங்களும் கொண்டு போகணும் சொல்லியிருக்கிறீங்க. கனடாவுக்கு நான் போகிறது வரைக்கும் அந்த மகேந்திர ஐயா உயிரோடு இருக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அல்லேலூயா. என்னுடைய டெய்லி பிரேயர்ல ஒரு ஜெபம். அது கர்த்தருடைய சித்தமா இருந்தா அது நடக்கணும். அல்லேலூயா. ஆனா என்னுடைய வாஞ்ச ஆண்டவர், நான் கனடா, அவர் தான் எனக்கு நீ கனடாவுக்கெல்லாம் வரணும்னு சொன்னவங்க. அவரு அந்த சங்கமம் தமிழ் கருத்த வனவழி சேனையினுடைய இயக்குனர் லெஸ்லி, அவங்க எல்லாம் இந்த மாதிரி மனிதர்கள் கனடாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டவங்க. அல்லேலூயா. என்னுடைய சபம், நான் கனடாவுக்கு போறது வரைக்கும் நீர் கொண்டு போறது வரைக்கும் அவர்களை நான் முகமுகமாய் பார்க்க வேண்டும், அவர்கள் உயிரோடு இருக்கணும் மகேந்திரையான்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த மாதிரியாக நம்ம தேவனை அவர் நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவன். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 4வது காரியம்,
விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. விசாரிக்கிற தேவன், அவர் விசாரிக்கிற தேவன், அவரை அறிந்து கொள்ளணும். ஒன்று பேதுரு 5 எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் வசனம் 6-7. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவன, கவலைப்படாதீங்க. ஒருத்தனுமே விசாரிக்கல. நீங்க நன்மை செஞ்சிருக்கலாம், நம்ம மூலமா நன்மை பெற்றிருக்கலாம், அவன் நம்மளை விசாரிச்சிருக்க மாட்டான். நம்மளை என் தாய் என்ன விசாரிக்கல, எங்க அப்பா என்ன விசாரிக்கல, எங்க அக்கா என்ன விசாரிக்கல, எங்க அண்ணன் விசாரிக்கல. அவன் நம்மளை விசாரிக்கலைடா, அவனுக்குத்தான் நஷ்டம், நமக்கு லாபம். நம்மளை விசாரிக்கிறவர், வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பேர் இயேசு. கரங்க கட்டி கர்த்தன முடியுமா? ஆமா. ஏன் போய் லெவிகீகமான காரியம், உலகத்துக்காரிய உங்களை விசாரிக்கலன்னு கவலைப்படுறீங்க? வானத்தை பூமியை படைத்த, அண்டா சராசரங்களை உண்டாக்கின இயேசு நம்மளை விசாரிக்கிறார். நல்லா இருக்கியா? ஏன் கவலையா இருக்கிற? ஏன் பயப்படுற? தைரியம் மாறு. நான் இருக்கிறேன். ஏன் விசாரிக்கிறான்னு சொன்னா, நான் இருக்கிறேன். பாவம் செஞ்சிட்டியா? கவலைப்படாத. உனக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கல, உனக்காக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கல, உனக்காக நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பணம் இல்லையா? ஏன் கவலைப்படுற? நான் உனக்காக தரித்திரமா இருக்கிறேன். என் தரித்திரம் உன்னை ஐஸ்வர்யமாக்கும். என்னைய விசுவாசி, என் தரித்திரத்தை நோக்கி பாரு, என் சிலுவையை நோக்கி பாரு, என் ரத்தத்தை நோக்கி பாரு, என் மரணத்தை நோக்கி பாரு, என் உயிர்த்தலத்தை நோக்கி பாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் பிதாவின் இடத்துல உனக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறேன். என்னைய நோக்கி பாரு, என்னைய நம்பு, என்னைய தேடு, என்னைய விசுவாசி. நான் உன்னை விசுவாசிக்க, உன்னை விசாரிக்கிறேன்ப்பா. அவளை எதுக்கு விசாரிக்கிற? அவளை எதுக்கு பார்த்து கவலைப்படுற? அவன அவன் தாவன தலைவன் விசாரிக்கல, அவன் விசாரிக்கல, இவன் விசாரிக்கல, அவன் எனக்கு உதவி செய்யல, இவன் எனக்கு உதவி செய்யல, அவன் புள்ள கஞ்சி ஊத்தலன்னு ஏன் பயப்படுற? நீ என்னிடத்துல வந்திருக்கையில என்னைய நோக்கி பார், உன்னைய மேன்மைப்படுத்துவேன். விசாரிக்காதவெல்லாம் வகுத்த வழி வந்து எனக்கு மட்டும் சாக்கடை தண்ணி போறது மாதிரி லேன்ஸ் கட்டல. பல முறை அப்ளிகேஷன் கொடுத்தேன், பல முறை சொன்னேன், செய்யறோம் சொன்னாங்க, மூடுறோம்ண்டாங்க. பாருங்க, உடஞ்சி போய் போறாங்க. பூசலை சிமெண்ட வச்சு நல்லா பூசி எல்லாம் பண்ணாங்க. எல்லாத்தையும் அழகா பாருங்க, வீடு பூரா அழகா இருக்கும். என்னையை மட்டும் குப்பைன்னு நினைச்சிட்டான். கொடிமங்கலத்தை கொண்டு வந்த கோபுரம், இயேசுவால் கொண்டு வந்த கோபுரம் அப்படின்னு இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். நான் செபத்துல வச்சிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இந்த ரன்ஸ் கால்வாய் இல்லாமல் போவதாக. யார் அதை செஞ்சாங்களோ அவங்களே வந்து மூடுவாங்க. அல்லேலூயா. நான் கேட்கவும் மாட்டேன், விண்ணப்பம் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. செபம், செபத்தை கேட்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. செபத்தை கேட்கிறவர், அவர் செபத்துக்கு பதில் கடிப்பார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். ராஜாக்களை தள்ளினாரா? முக ஸ்டாலின் தள்ளினாரா? ஏன் விஜயை கொண்டு வந்தாரு? இந்த அநியாயக்காரர்கள் இருக்கிறதுனாலதான் விஜய ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. அக்கிரமக்காரன் பெருகிறதுனாலதான் ஒண்ணுமே தெரியாத ஒருத்தனை அரசியல் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. ஆனா நான் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போட்டேன். எங்க தாத்தா காலத்துல இருந்து அதுக்கு தான் போனோம். எவன் வந்தாலும் சரி, எவன் போனாலும் சரி, அவன் நமக்கு உதவி செய்ய போறது கிடையாது. நமக்குன்னு ஒரு கொள்கை, ஸ்டாலினுக்கு தான் ஓட்ட போட்டோம். நீ ஓட்டு போடாதவன ஜெயிக்க வச்சிருக்கிறார். அவர் பேர் தான் கர்த்தர். அல்லேலூயா.

அது மாதிரி வச்சாங்க. தெரு ரோட்ல சாமான் தூக்கி போட்டாங்க. மாட்டு தொழுவத்துக்கு வந்தோம், எத்தனையோ அசிங்கப்படுத்தி பார்த்தாங்க. இங்க வந்தோம், எத்தனையோ நாசக்காடு பண்ணி பார்த்தாங்க, திட்டி பார்த்தாங்க, சட்டை போட்டு பார்த்தாங்க, பொருட்கள்லாம் திருடி பார்த்தாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நான் விருத்தி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரமே பொறுத்துங்க, ஒருவனும் ஒன்னும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமா, அவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன்றாரு. நீ உயிரோடு இருக்க, எத்தனை ஒரு நாள் இல்ல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. எனக்கு விரோதமா எதிர்த்து பேசுனா மறைமுகமாத்தான் பேச முடியும். ரோட்ல பார்த்தா வணக்கம் சார்ன்றான், ஆனா மறைமுகமா உன்னை வளர விட்டுட்டமே பேசுவான். ராஜேந்திரன் இட்லி கடையில பேசியிருக்காங்க, நான் வளர விட்டது தப்பா போச்சுருக்கேன். ஒரு ஆள் இந்த பக்கத்துல இருக்கிற ஆள் செத்து போன சந்திரன் சொல்லியிருக்காரு, அந்த ஆள் வளர்ந்தா உனக்கு என்னடா நஷ்டம் இருக்காரு. அவர் ஒருத்தர் தான் எங்களுக்கு சார்பா பேசியிருக்காரு. அந்த ஆள் வளர்ந்தா உங்களுக்கு நான் உன்னை வந்து வீட்டுல வந்து கூப்பிடுறாரா அப்படின்னு சந்திர மீசக்கார் சந்திரன் தான் வாதாடி இருக்கிறார். பேசியிருக்காங்க, இன்னைக்கு பேசுறாங்க. பேச பேச பேச கர்த்தர் நம் தலையை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நாம பயப்படக்கூடாது, நம்ம இயேசுவை விட்டு போகக்கூடாது, இயேசுவை மறுதளிக்க கூடாது. வசனத்துல இரவும் பகலும் இயேசு எப்படியா பட்டவர், அவரை அறிந்துகிட்டே இருக்கணும். பயப்படாத, விசாரிக்கிற தேவன் அவர், உன்னை விசாரிக்கிற தேவன், உன்னை எச்சரிக்கிற தேவன், உனக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன், அவர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். நாலாவது காரியம் விசாரிக்கிற தேவன். ஐந்தாவது, ஐந்தாவது காரியம், நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். யாத்திராம் 14:14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. எரேமியா 1:8, நீ அவர்களுக்கு பயப்படவும் கலங்கம் வேண்டாம், அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள், உன்னை தப்பு வைக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எரேமியா 1:19, நீ அவர்களுக்கு விரோதமா, அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், அவர்கள் உனக்கு விரோதமா எழும்புவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை தப்புவிக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எரேமியா 20:15, உன்னை இந்த சனத்துக்கு விரோதமாய் வெண்கல அலங்கமாக்கினேன், அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை காக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம், இஸ்ரவேல் மக்களுக்காக இராணுவங்கள் வருது, பார்வனின் இராணுவங்கள் வருது. ஆயுதங்களே இல்லாம தேவன் இராணுவ சேனை அளித்தார். எதை கொண்டு? குழவிகளை கொண்டு, குழவிகளை கிளப்பி விட்டார். பூரா ரதத்துல வந்தவன், குதிரையில வந்தவன் பூரா குழவி கொட்டி கீழே விழுகிறான். கரங்களை தட்டி கர்த்தரவன் பொறுத்துங்க. நமக்கு ஆயுதம் இயேசு. சொல்லுங்க, எனக்கு ஆயுதம் இயேசு. நமக்கு ஆயுதம் இயேசுவின் வார்த்தை. வார்த்தை இயேசுவா இருக்கிறார், இயேசுதான் வார்த்தை. அதனால வசனத்தை அறிந்து கொள்ளுங்கள், இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஏழாவது காரியம், பாதுகாக்கும் தேவன். ஒரே ஒரு வசனத்தை செபித்து வாசித்து ஜெபிப்போம். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27, ஏசையா 27:3 வசனம். 2002 டிசம்பர் மாசம் இந்த வாக்கு தத்தம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். சிவகாசியில இருக்கும்போது, சிவகாசியில ஒரு ஊழியத்துக்காக போயிருக்கிறேன். அன்னைக்கு இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் போய், இன்னைக்கு வரைக்கும் என் இருதயத்துல இருக்கு. 2002 ஏசையா 27:3, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன். எப்பயா? இரவும் பகலும் பாதுகாப்பாரு. நம்ம படுத்திருந்தாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, சைக்கிள்ல போனாலும், டூலியர்ல போனா, கார்ல போனா, ட்ரெயின்ல போனா, பிளேன்ல போனா, எங்க போனாலும் சரி, இரவும் பகலும் ஒரு சேனை நம்மளை சூழ்ந்திருக்கும். ஒரு தூதர் சேனை நம்மளை சூழ்ந்திருக்கும். அக்னி மதல்கள் நம்மளை சூழ்ந்திருக்கும். கர்த்தருடைய வசனம் நம்மளுக்கு வேலி அடைச்சிருக்கும். கர்த்தர் முன்னாலே போவார், நம்ம பின்னால போய் கொண்டிருப்போம். இரவும் பகலும் பாதுகாக்கிற தேவன். 121 சங்கீதம் பாதுகாக்கப்படுகிற ஒரு அதிகாரம். சங்கீதம் 121 எடுத்துக்கொள்ளுங்க, அல்ல ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 121:5-6.

0: ஏழு எட்டு நாலு வசனமே பாதுகாக்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 121 மூணு, ஆமா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வசனம் மூணு. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. அடைஞ்சா விடிஞ்சா வசனத்தை எடுத்து இருதயத்துல வச்சு மனசுல வச்சு பேசணும். அல்லேலூயா. செல்போனெல்லாம் தூக்கி போடுங்க, பைபிளை தூக்குங்க, செல்போனை தூக்கி செல்ஃபில் போடுங்க, பாக்கெட்ல வைக்காதீங்க, கையில வச்சு சமக்காதீங்க. தேவைக்கு மட்டும் செல்போன் எடுங்க. உங்கள் தேவை பைபிள், உங்கள் தேவை பைபிள் வசனம், உங்கள் தேவை இயேசு. அவர் தான் உங்க தேவையை சந்திக்க முடியும், அவர் தான் உங்களை வழி நடத்த முடியும், அவர் தான் உங்களை பாதுகாக்க முடியும், அவர் தான் உங்களை போஷிக்க முடியும், அவர் தான் உங்களை எதிர்காலத்துல உங்க தலையை உயர்த்த முடியும். அவர் தான் ராஜாதி ராஜா, உங்களை அழைத்த தேவன், உங்களுக்காக சிலுவையில பாடுபட்டவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தனவர். உங்க அக்கா தங்கச்சி உங்களுக்கு ரத்தம் சிந்த முடியுமா? உங்க அண்ணன் தம்பி உங்களுக்கு ரத்தம் சிந்த முடியுமா? உங்க தாய் தப்ப உங்களுக்கு ரத்தம் சிந்த முடியுமா? உங்க பிள்ளைகள் உங்களுக்காக ரத்தம் சிந்த முடியுமா? பிள்ளைகளை நேசிங்க, சகோதரர்களை நேசிங்க, அக்கா தங்கச்சிகளை நேசிங்க, தாய் தோப்பனை நேசிங்க, குடும்பங்களை நேசிங்க. அதுக்கு இயேசுநாதர் வெளிவிதுகல்ல, அவங்கள நேசிங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்க, அவங்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்க, அவங்களுக்காக செவம் பண்ணுங்க, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும் அதை செஞ்சுட்டு அவங்களோட ஐக்கியப்படாத, அவங்க ஆலோசனைக்கு கீழ்படாத, உன்னை பின்மாற்றம் அடைய செய்து அவங்க ஆவிக்குள்ள கொண்டு போயிருவான். உன் குடும்பம் பூரா வேஸ்டா போயிடும், உங்க குடும்பம் பூரா வேஸ்டா போயிடும். அவனே கெடுத்து நம்மளை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு குறை சொல்ல ஆரம்பிச்சிருவான். நீ அந்த கடவுளை நம்பி போய் என்னாச்சு? ஒண்ணுமே இல்லைடா, கெடுத்தவன் அவன் தான். அல்லேலூயா. இயேசுவோட ஐக்கியப்படுங்க, பரிசுத்த ஆவியோட ஐக்கியப்படுங்க, வசனத்தோட ஐக்கியப்படுங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற ஜெபம் தான், ஆண்டவரே என் நிமித்தமாக சுவிசேஷத்து நிமித்தமாக தாயவாவது தகப்பனையாவது சோதனையாவது சோதனையாவது வீட்டையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இம்மையிலும் மறுமையிலும் நூறாத்தனையாய் பெருமையனு சொன்னீரே, அந்த வார்த்தையை கீழ்படிஞ்சுதான் என் இனத்தை என் சொந்தத்தை சொத்து சொகத்தை உற்றார் உறவுகளை தூக்கி எறிஞ்சிட்டு வந்து ரெட்டிப்பா தருவின்னு சொன்னீரே. இன்னைக்கு அதை நான் விசுவாசிக்கிறேன், உண்மையை நம்புறவன் பின்பட என்னை ஆசீர்வதிக்கிறது வரைக்கும் நான் அவங்க கிட்ட போக மாட்டேன், அவங்களை நான் நேசிக்க மாட்டேன். அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி பார்த்தேன், அவங்களுக்கு செவம் பண்ணி பார்த்தேன், இனி நான் அவங்களோட உடன்பட மாட்டேன். அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, நான் ஒரு பாம்பரனா இருந்துட்டு நான் ஒரு ஏழையா இருந்துட்டு அவங்க கிட்ட போக மாட்டேன். அவங்கள விட உன்னை எல்லாம் விட்டு அவளை ரத்திப்பா தருவனு தான் என்னை ஆசீர்வதி. அவங்க ஒரு வீடு ஒரு வீட்டுல விசேஷம் வச்சா கூப்பிட்டாங்கன்னா நான் கார்ல போறேன், கார் கூட என்னை ஆசீர்வதி. கூப்பிட்டு வந்து ஓட்டாண்டியா வச்சுக்கிட்டு ஊழியக்காரன் ஊழியக்காரன் ஏழையா இருக்க நான் விரும்பவில்லை. அல்லேலூயா. ஏழ்மையை நான் விரும்பவில்லை. கல்வாரி சிலுவையில நீர் அடிக்கப்பட்டது உண்மையானால், கல்வாரி சிலுவையில நான் ரத்தம் சிந்தது உண்மையானால், கல்வாரி சிலுவையில இந்த விக்டர் சேவாலுடைய தரித்திரத்துக்காக நீ தரித்திரமானது உண்மையானால், என்னை ஐஸ்வர்யனாக்கும், என்னை ஆசீர்வதியும், என்னை உயர்த்தும், என்னை மேன்மைப்படுத்தும். அப்பொழுது அவன் வீட்டுக்கு நான் போறேன், இல்லைன்னா போக மாட்டேன். செத்து மடிகிறேன். இயேசுவை நம்பி வந்தேன், உண்மையை நம்பி வந்தேன், நான் செத்து மடிகிறேன், நான் வாழணும்டா என்னை ஆசீர்வதியும். இதான் என் சமம், எவன்ட்டையும் போக மாட்டேன், இரவும் பகலும் அதைத்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். யார் என்னை கூப்பிடாதீங்கன்றேன், யார் என்னை சேர்க்காதீங்கன்றேன். அல்லேலூயா. ஆமா, எத்தனையோ பேர் சுவிசேஷம் சொல்லியிருக்க அறிவிச்சிருக்கிறேன், இப்ப இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்துல என்னையே நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார், நல்ல ஊழியத்தை கொடுக்குற, ஊழியத்தை பாக்குறேன், வேலை பாக்குறேன், சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், நிம்மதியா தூங்குறேன். இப்பத்தான் எவனோட ஒட்டு உறவு வேணாம் பிறதான் நிம்மதியா தூப்பிடுறேன், தூங்குறேன், நிம்மதியா சாப்பிடுறேன், நிம்மதியா செவம் பண்றேன். பரிபூர்ணமான சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதல்ல சமாதானத்தை கொடுத்துட்டார், ரெண்டாவது ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வீடு சொத்து எல்லாம் வரப்போறதுக்கு அடையாளம் சமாதானம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நூத்தி சங்கீதம் 122:7 அலங்கத்தும்டா அலங்கம், அரண்மனின்ற வீடு, அலங்கம்டா பெற்றோம்பு, அறைந்த ஹால் கிச்சன், அலங்கத்துக்குள்ளே சமாதானம், பெட்ரூம்ல சமாதானம், அறைக்குள்ளே ஹால்லையும் கிச்சனுக்குள்ளே சமாதானம் வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களை கோடா கோடியா பெருக பண்ணுகிறார். அதான் நான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறதில்லை, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். யோவான் 14:27. கர்த்தருடைய சமாதானம் இருதயத்துல நிரப்பணும். சமாதானத்துக்காக சமாதானத்தை தருகிற தேவனை அறிந்து கொள்ளுங்கள், இயேசுவை அறிந்து கொள்ளுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க, எழுந்துங்க, ஜெபம் பண்ணுவோம்.
1: Recording stopped.
0: நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த விலையேறப்பட்ட நாளுக்காய் நன்றி.

செய்திகளும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகிழும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சிக்கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கூடாக இணையும் போது நீங்களும் நம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 2899978123. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665579886. வைபர் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6476086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகிய

சக்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது.

நிகழ்ச்சி நிரல் 8 மணிக்கு துதி ஆராதனை பாடல் பிரதர் மகேந்திரன், 8:05 துதி ஆராதனை பாடல் ஜபம் கலா சீலன், 8:20 பாடல் துதி ஆராதனை சிவசேகர் வானர், 8:30 பாசல் துதி ஆராதனை சிஸ்டர் கிரேஸ் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, அதனைத் தொடர்ந்து துதி ஆராதனை இரண்டுக்கார் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி, ஜெபம் சகோதரி டோலி சங்கம வானொலிக்காக இதில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார் ஜெபம் சகோதரி ஜரீன். இன்றைய நாளில் தேவ செய்தியை கொண்டு வருகிறார் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன், பீரியல் சர்ச் கர்நாடகாவிலிருந்து செய்தி கொண்டு வர்றார். முடிவு ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்திலே முடிவு ஜெபத்தை ஏறெடுப்பார்.

ஆமென் ஆமென் ஆமென். விக்டோரியா நேரம் அதிகாலை 5 மணி, துரண்டே நேரம் 8 மணி. நாங்கள் ஆரம்ப ஜபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி நடைபெறுகின்ற இந்த நேரத்திலே ஆவியானவரே நீர் அசைவாட வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகள் வராதபடி சுவாமி ஆணிபாந்த கரத்தால் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். ஆவியானவரே ஒரு பிரசன்னம் இந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சியிலே சங்கம வானொலியிலே ஒரு பிரசன்னம் ஊற்றப்பட வேண்டுமாக செபிக்கிறேன். சுவாமி உமது நாமம் மகிமைப்பட வேண்டும், வார்த்தையில் விதைக்கப்பட வேண்டும், அந்த ஒன்றான மெத்தேவனை உலகம் எங்கும் கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு இரவு பகலாக நாங்கள் செய்கிற ஆவிக்குரிய நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவர, உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தவர் நீர் ஆண்டவர, ஐயா இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக சொல்கிறேன். இதில் தானந்த கொடுக்கிற பிள்ளைகள், துதி ஆராதனை ஏறெடுக்கிற பிள்ளைகள், வார்த்தை கொண்டுகிற தாசர் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. இன்றைய நாளே இந்த புனிதமான நாளே சுவாமி இந்த நிகழ்ச்சியை உபவாச சுதி ஆறாம் நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தல் வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். உபவாச ஜெபம்.

ജപവും അഭിഷേക ആരാധനയും പരിശുദ്ധമാക്കുതലെ തന്നിടും ജയം. ഒன്றிணைந்து செயல்பட தருவது ஒரு மனநிலை, ஒருமைப்பாடு ஆவியால் நிறைந்திடும் ஜெபம். ஒன்றிணைந்து செயல்பட தருவது ஒரு மனநிலை, ஒருமைப்பாடு ஆவியால் நிறைந்திடும் ஜெபம். உபவாச ஜெபம், அதிகால ஜெபம், ஒன்றிணைந்த ஜபம், பதிலை தரும் ஜபம். கர்த்தருக்கொரு நாமம் உண்டு, நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர். உவாசல் ஒன்று கூடலுக்கு அவர் செவி மடுக்கிறார். உபவாச ஜபம், அதிகால ஜபம், ஒன்றிணைந்த ஜபம், பதிலை தரும் ஜபம். ஒரு மனதால் ஆவியில் ஜபிக்க தொடங்கிற, ஒரு மனது ஆவியில் ஜபிக்க தொடங்கிற, ஆவியானவன் அபிஷேகம் இறங்கிடும் நிலை. அபிஷேகம் இறங்கிட ஆவியில் அனல் கொண்டு, அபிஷேகம் இறங்கிட ஆவியில் அனல் கொண்டு, அக்னி அபிஷேகத்தால் நிறந்திடும் இவ்விடம். அக்னி அபிஷேகத்தால் நிறந்திடும் இவ்விடம்.

0: ஜபம் ஆமே. இன்றைய நாளிலே தேவன் இந்த உபவாச துதி ஆராதனை நிகழ்ச்சியை அபரிவிதமாக ஆசுவிப்பாராக. ஆமே. தொடர்ந்து நாங்கள் துதி ஆராதனை பாடல் ஜபத்தை கொண்டு வரார் கலாசீலன். பிரைஸ் லார்ட் கலாசீலன்.
1: அவருக்கு ஒரு ஜெபத்தை கொடுங்க ஐயா. மிஸ்ஸஸ் ஹரிராஜா அம்மா, உங்களோட மைக் எடுத்து விடுங்கம்மா.
0: இந்த மைக் எடுங்கம்மா, மைக் மைக் ஓபன் இருக்கம்மா.
1: பாஸ்டர் ஆனந்தனை கொடுங்க, விவேகானந்தனுக்கு அடுத்ததாக எடுப்போம்.
0: ஓகே. பிரைஸ் லார்ட் பிரதர் விவேகானந்தன். பிரைஸ் லார்ட்
1: மைக் விவேகானந்தன். மைக் ஆன் பண்ணுங்க பாஸ்டர்.
0: பாஸ்டர் விவேகானந்தன் மைக் ஆன் ஆஃப் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் விவேகானந்தன்.
1: மைக் ஆஃபில் இருக்கு பாஸ்டர், மைக் ஆன் பண்ணுங்க.
2: Okay, praise the Lord.
0: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபித்து பாடலை பாடி துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். பாஸ்டர், இப்பொழுது உங்கள் கையில் மைக்கை தருகிறேன், வழிநடத்துங்கள்.
2: ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சர்வ வல்லவருடைய கரம் தாமே தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதற்கு நன்றி. சங்கமம் வானொலி இணையதளம் மூலமாக ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி ஆண்டவரை உபவாசத்தின் ஆர்ந்து நடத்தும்படியாய் கொடுத்த இந்த நாளுக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. தொடர்ந்தும் ஆண்டவரே, நீ துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் ஆண்டவர. ஓ, ஜனங்களை காருணியத்தினாலே ஆண்டவரே இழுத்துக்கொள்ள விரும்புகிறவர் ஆண்டவர. இந்த உபவாசத்தின் ஆராதனை மூலமாக கர்த்தாவே ஆராதனை செய்கிற பொழுது ஆண்டவர், பாடுகிற பொழுது ஆண்டவர், அப்பா தகப்பனே நீங்கள் கட்டுக்களை அவுப்பதற்காக நன்றி சொல்லுகின்ற ஆண்டவர். தொடர்ந்தும் தேவரே உம்முடைய கிரியைகள் செய்கள் வெளிப்படுவதற்காய் ஆண்டவரே இதோ தகப்பேன் இந்த உபவாசத்தின் ஆராதனை மூலமாக நீங்கள் ஆண்டவரே கரை நடப்பிக்க கொடுக்கிறோம் ஆண்டவர். இதோ தகப்பனே ஆண்டவரே யோசபா இவ்விதமாய் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வந்தபோது பாடுகிற பொழுது எவ்விதமான ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் ஓ இருந்தீரே ஆண்டவர். இன்னைக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, ஓ ஜனங்கள் ஆண்டவரே தேவ சமூகத்துக்கு வருவதற்காய் இந்த சங்கமம் வானொலி இணையதளம் மூலமாக நீங்க நடப்பித்துக் கொண்டிருக்கிற பெரிய காரியங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஐயாமே. சர்வ வல்ல தேவன் அல்லை தானே, அரதி பேரே பாஸ்டர் மைக்கு கிட்ட வாங்கோ, மைக் தூர இருக்கு போல. அடைகிறேன் நீ கிளீனையா,
0: நன்றி பாஸ்டர் விவேகானந்த ஃப்ரம் பிரான்ஸ். துதி ஆராதனை நிகழ்ச்சியை, அதாவது உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே உங்கள் ஆராதனை கர்த்தர் உங்களை, உங்கள் ஊழியங்களை, உங்கள் சபைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
3: ஆமேன்.
0: God bless you too. இதுவரை நேரமும் துதி ஆராதனை செய்த பாஸ்டர் விவேகானந்த அவர்கள். தொடர்ந்து நாங்கள் சிஸ் அரியராஜா அழைக்க போறோம். அவர் வந்து சில பாடல்களை பாடுவார். பிரைஸ் லார்ட் சிஸ் அரியராஜா, மைக் ஆன் பண்ணுங்க அம்மா. பிரைஸ் லார்ட் சிஸ் அரியராஜா,
2: மைக் ஆஃபில் போயிட்டு இருக்கியா? கலான்றிருக்கிற கலா சீலனா? பிரைஸ் லார்ட் கலா
4: சீலன்,
0: துதி ஆராதனை பாடல்
4: ஜெபத்தை.
0: பிரைஸ் லார்ட் சிஸ் கலா,
4: பிரைஸ் லார்ட் அண்ணா.
0: பிரைஸ் லார்ட், இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சிகளை வந்திருக்கீர்கள். தேவனை துதித்து ஆராதித்து பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருகின்றேன், உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள்.
4: ஆமென், ஆமென்.

0: ஆமென், இயேசுவே, இன்றைய நாள் ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தரே, ஒரு விசேஷித்த ஆண்டவரே, ஒரு பின்சடாக்கா இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜாவே. தகப்பனே, ஓவினாலும் ஆண்டவரே, இந்த நாளையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. உம்முடைய பாதத்திலே வைக்கவும் நிற்கவும் ஆண்டவரே, துதிக்கவும் பாடவும் ஸ்தோத்தரிக்கவும் ஜெபம் பண்ணவும் ஆண்டவரே, அப்பா கர்த்தாவே, ஆமென்றும் ஆண்டவரே ஆமேன் சொல்லவும் நன்றி சொல்லவும் எங்களை ஆண்டவரே ஏற்படுத்தின நாளுக்காக, கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் பரிசுத்தாவியானவரே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற மகாராஜாவே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் பரிசுத்தாவியானவரே. தேவனே, நீர் உலகமெங்கும் ஆண்டவரே, இன்றைய நாளை விசேஷித்த நாளாக, லீவு நாளாக ஆண்டவரே அனுஷ்டிக்கிற ஆண்டவரே, இந்த ஐரோப்பா தேசங்களை ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே, நீர் பெரியவர் என்பதையும் ராஜா என்பதையும் ஆண்டவரே, கல்வாரி நாயகனின் தேவன் என்பதையும் ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த தேவன் என்பதையும் ஆண்டவரே நினைவு கூறும்படியாக ஆண்டவரே, இன்றைய ஓய்வு நாளையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தானே ராஜா, நீர் பெரியவராயிருந்து அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் செய்கிற மகா கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் ஐயா. என் தேவனே, எங்கள் அடைக்கலமான எங்கள் பரிகாரியாகிய கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. பிதா குமாரன் பரிசுத்தாவியை ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. செய்யப்படுகிறதான விண்ணப்பங்கள், துதிகள் ஆண்டவரே, ஆராதனைகள் யாவும் உமக்குரியதாக இருக்க என் தேவனே நீங்க கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருமனப்பட்டு எங்களை தாழ்த்தி உமக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நீர் பெரியவர் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே ஆராதிக்கிற தேவன், உண்மையுள்ள தேவன் என்பதற்காக யோசபாத் வெற்றி கண்டது போல நாங்களும் வெற்றியை காண ஆண்டவரே துதித்து பாடி ஜெபித்து ஆண்டவரே உமோடு ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே அப்பா ஒருங்கிணைந்து தேவனே நீர் எங்களிலும் நாங்கள் உங்களிலும் வாசம் பண்ணி எங்களை ஆண்டவரே கர்த்தாவே இன்னுமாய் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவாதி தேவனுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆலயங்களிலும் இன்றைக்கு அளவில்லாத மகிமையை காண தேவன் அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைகளிலே வாசம் பண்ணுகிற தெய்வம் எங்கள் இயேசு கிறிஸ்து அப்பா, பேசுகிற தெய்வம் எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம் என்று நாங்கள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவை அறிக்கை செய்து ஆண்டவரே ஜெயமெடுக்க போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கு நின்றாலும் எந்த தேசங்களிலும் நின்றாலும் ஒரு மனதோடு உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், வணங்குகிறோம் இயேசப்பா. நீர் எப்பொழுதும் எங்களுக்காக ஆண்டவரே பாதைகளை திறக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ரெண்டு பேரோ மூன்று பேரோ உம்முடைய நாமத்தினாலே கூடுகிற இடத்திலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம் அப்பா, எங்களுடைய இந்த மத்தியிலே நீங்கள் வாசம் பண்ணி எங்களை ஆண்டவரே இந்த ஆராதனைகளிலே ஆசீர்வதித்து நடத்துக போவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. என் தெய்வம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து ஒருவரே தானப்பா. நீர் பெரியவராயிருந்து இந்த ஆராதனைகளிலே நீர் ஆண்டவரே அசைவாடி வழி நடத்தி நிரப்பப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே, கலிலேயா யூதேயா எங்கும் சுற்றி திரிந்தது போல எல்லா நாடுகளிலும் சுற்றி திரிந்து உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றி பலப்படுத்தி சத்துவத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே ஐந்து கண்டங்களிலும் நடக்கிறதான ஆராதனைகள் நடந்து முடிந்த ஆராதனைகளுக்காக நன்றி சொல்லி வழி நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் பெரியவர் அப்பா, உம்மையே கர்த்தாவே விசுவாசித்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிறபடி ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து இன்றைய நாளை விசேஷித்த ஒரு நாளாக அமைத்து ஜெபித்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் கலா, அருமையாக ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனில இருந்து கலந்து கொடுக்கிறார், அவரை அழைப்போம். பிரஸ்லோர் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி, இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். நீங்கள் துதித்து ஆராதித்து ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். ஆமாம், உங்களோட கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். வழிநடத்துங்கள் சிஸ்டர். ஆமாம்.
2: ஆமீன், ஆமீன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் தகப்பனே. உமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இன்றைய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் காண்டவரே இருக்கிறீரப்பா. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு சொல்லி இருக்கிறீங்க கர்த்தாவே. உங்களுடைய விடுதலையே கர்த்தாவே நாங்கள் பேசுகிறோம் இன்றைய நாளே கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, பெந்தெகோஸ்த் நாளன்று நாளே நீர் இந்த பூமிக்கு ஐயா மனுஷர் மத்தியில இறங்கி நீர் ஆண்டவரே. அன்றையில இருந்து கத்தாவே நீர் சத்திய ஆவியானவரா இருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்தமாய் இறங்கி நீர் ஐயா ஆண்டவரே. உண்மை நாங்கள் பரிசுத்த மகத்துவத்தோடும் ஆண்டவரே ஐயா துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய கத்தாவே ஆண்டவரே பூமியிலே ஆண்டவரே நீர் இறங்கின இந்த பரிசுத்த ஆவிய நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. எங்கள் சங்கம வானொலி வரவேற்கிறது கத்தாவே. எல்லாருக்குள்ளும் இறங்க வேணுமாய் கெஞ்சுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே சபை கூடுதல் ஆண்டவரே நீர் இறங்க வேணுமாய் செவிக்கிறேன் ஆண்டவரே. சத்தியாவியானவரே எல்லாருக்குள்ளும் அந்த சத்தியம் இறங்க வேணுமாய் நாங்கள் செவிக்கிறோம். நீர் சத்தியமாய் நிற்கிறீரப்பா ஆண்டவரே கத்தாவே. எதிர் பேசவும் எதிர் ஆண்டவரே நீக்கவும் கூடாதபடி உம்முடைய சுவிசேஷம் இந்த 5 கண்டத்திலும் வானத்திலும் பூமியிலும் மக்கள் மத்தியிலும் இறங்க வேணும் ஐயா. உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து நீக்கிறேன் இந்த சத்தியம் சுவிசேஷமாக ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் பறந்து செல்ல வேணும். 4 திசையிலும் 8 திக்கிலும் நீர் பறந்து செல்ல வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியாவியானவரே சத்தியமானாய் நீர் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமையாய் வெற்றி சிறந்த தேவன் ஐயா. எங்களை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரே எங்களுக்காய் நீர் செய்த எல்லாவற்றுக்காய் நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அன்றைக்கு கத்தாவே நீர் பரிசுத்தாவியினால் நிறைந்தீரப்பா. எசப்பா புறாவே போலும் மண்டையில வந்த பரிசுத்தாவியானவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே. பேதுரு மேல இறங்கின அந்த பரிசுத்தாவியானவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இறங்கின பரிசுத்தாவியானவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. பர்ம வர்ணபாவின் மேல இறங்கின ஆண்டவரே பரிசுத்தாவியானவர் பவுல் மேல இறங்கி நீர் ஆண்டவரே. அப்படியா என்றிய நாட்களிலும் எல்லாருக்குள்ளும் இறங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டுவதாக கர்த்தாவே. என்றிய நாள் பெந்தெகோஸ்த் சபை பிறந்த நாள் ஆண்டவரே. இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆண்டவரே. எல்லா சபைகளிலும் மக்களுக்குள்ளும் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் இயேசுவின் நாமத்தினால் இறங்க வேணும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இன்றைக்கு சபை பிறந்த நாளுக்கு ஆய்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சமத்துவம் நிறைந்த நாளை கொடுத்திருக்கிறீர் ஐயா. சமாதான நிறைந்த நாளை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இதுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சத்தியம் வளர்ந்த நாள் ஆண்டவரே. இன்றைக்கு ஆரம்பித்த அந்த சத்தியம் என்று மட்டும் ஆண்டவரே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சத்தியாவியானவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நம்மோடு உறவாடுகிற சத்தியாவியானவருக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவருக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் திதிக்கிறோம். இளமை இன்பந்தரினும் ரட்சிப்படைதல் அற்புதமே. தேவசபை செய்திடவே அதி உன்னதமானதுவே. இளமையே இன்பந்தரினும் ரட்சிப்படைதல் அற்புதமே. தேவசபை செய்திடவே அதி உன்னதமானதுவே. ராஜா இந்திய நாளுக்கு ஐஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியிலே நடக்கிற இந்த ஆண்டவரே கேட்டாவே ஆண்டவரே ப்ரோக்ராமே ஆசீர்வதியும் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் வந்து செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வீடுகளும் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக எங்கள் மேல நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவனே வாத்திய கொடுக்க போற தாசர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்து ஜெபித்த தாசர்கள் ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய வாத்திய மகா மேன்மைப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வாத்திய எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளும் கிரிய நடப்பிக்கிற வாத்திய ஆண்டவர். இருதயங்கள் சிந்தைகள்ல கிரிய நடப்பிக்கிற வாத்திய ஆண்டவர். இந்த சங்கமாவானியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் லேசியண்ணா. குடும்பம் மனைவி பிள்ளைகள் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறோம் மகேந்திரமண்ணா. குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆயூழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்கள் வீடுகள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்
1: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடலை பாடினவர் சிஸ்டர் ஜானட் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் அருகராஜ் அழைக்க போறோம். சிஸ்டர் ஜானட், மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. உங்களோட மைக் ஓன்ல இருக்குது சிஸ்டர் ஜரீன். உங்களோட மைக்கை ஆஃப் பண்ணுங்க
3: ஐயா. மிஸ்ஸஸ் அரியராஜா தான் நான் ஃபோன் பண்ணி கொண்டு வந்தவா, அவட்ட கொடுங்க ஐயா.
0: எனக்கு வேறு இல்லையே பிரதர், வந்துட்டுதா?
3: ஆமாம், தொடருங்களம்மா.
1: சிஸ்டர் அரியராஜா.
0: ஆ, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கே மகிமை. இவ்வளவு நேரம் ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு கம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.

இயேசுநாதர் பாதம் கும்படுகிறேன். ஆமே, எங்கள் ஆண்டவர் துதிக்கு பாத்திரமானவர். அவருடைய பாதார விந்தத்திலே நாங்கள் வந்து விழுந்து ஆண்டவரே நீரங்கள் ஆண்டவர் எங்களை ஆட்கொள்ளும். உம்மை போல வேறு தெய்வம் இல்லை, உமக்கொப்பானவர் இல்லை, நீர் ஒருவரே மெய் தெய்வம். சகல ஜனங்களின் தேவரெல்லாம் விக்கிரகங்கள், நாங்கள் ஆராதிக்கும் தேவன் ஒருவரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர், அவர் ஆராதனைக்குரிய தேவனாயிருக்கிறபடியினாலே நான் அவருக்கு ஆராதனை செலுத்தி ஒரு பாடலை நான் இப்பொழுது பாடுகிறேன்.

கத்தருக்கு சேரக்கூடாத ஓளியில் வாசம் செய்பவரே உமக்கே ஆராதனை.

தேவன் ஆராதனைக்குரிய தேவன், அவரை புகழங்களுக்கு நாவு போதாது, ஆயிரம் நாவும் போதாது. அவர் ஒருவரே எங்கள் தேவன், அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. அவர் துதியலின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், துதிக்கு பாத்திரரான கத்தர். அவருக்கே துதிக்கன மகிமையெல்லாம் உரியது. உம்மை தூ

ஆமென். எங்கள் ஆண்டவர் அவர் துதிக்கு பாத்திரர். அவருக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு நாவு போதாது. ஆண்டவரே உமை ஸ்தோத்திருக்கிறேன், ஸ்தோத்திருக்கிறேன்.

0: सर्वभद्र श्रीगणे நமஸ்காரம். ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே.
1: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் பாடலை பாடினவர் சிஸ்டர் அதிராஜா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் சுவிசேகர் வானொலியை அழைக்கப் போகிறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் தொழி அவர்கள் வந்து சங்கம வானொலிக்காக இதில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வருவார். முதலில் நாங்கள் சுவிசேகர் வானரையா ஜெர்மனியில் இருந்து அவர் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சுவிசேகர் வானரையா அவர்களே.
2: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் ஐயா.
1: பிரைஸ் தி லார்ட். உற்சாகமாக வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்பட வந்திருக்கிற உங்களை சங்கம வானொலியின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது என்னுடைய மைக்கை உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென்.
2: தேங்க் யூ ஐயா, காட் பிளஸ் ஐயா. ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே கூடியிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கத்தாவே. தேவர் இந்த நாளும் ஆண்டவரே, நீர் அவர்களை முன்குறித்திருக்கிறீர் ஐயா ஆண்டவரே. அதனாலே இந்த இடத்துல அழைத்து வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நீ கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளும் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டோட நாமத்தை என்னோடு சேர்ந்த நாட்களை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்து.

உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் என் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினாரே. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினாரே. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் என் உயிருள்

கிமிட்டிட்டார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டுட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீ கிமிட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் என் உயிருள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் என் உயிருள்ள நாளெல்லாம். இந்த நாவே

நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார் அவரில் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் என் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் என் உயிருள்ள

நான் பாடுவேனின் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேனின் உயிருள்ள நாள் வரையும். அல்லேலூயா அவரை நான் பாடுவேன் என் ஜீவன் உள்ள நாட்களெல்லாம். அவரை நான் பாடுவேன், அவரை நான் உயர்த்துவேன், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. அவர் ராஜாதி ராஜன், ஹீஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ், ஹீஸ் த லார்ட் ஆஃப் லார்ட், ஹீஸ் எவர்லாஸ்டிங் ஃபாதர், ஹீஸ் அவர் ரிடீமர், ஹீஸ் அவர் லைஃப் சேஞ்சர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும்

வேதம் சொல்லுகிறது. எரேமியா 32:27, அங்கே மாம்சமான யாவருக்கும் கத்தர் என்னால் செய்யக்கூடாத ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற தேவன் இந்த நாட்களே, நத்திங் இஸ் டிபிகல்ட் ஃபார் யூ என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களே சொல்லுகிறார். ஹலேலூயா, நன்றி அப்பா. அகிலத்தையும் ஆகாயத்தை

அவர் திரு நாமம் புகழப்படத்தக்கது, உயர்ந்த நாமம் உன்னத நாமம், உயர்ந்த நாமம் உன்னத நாமம், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இயேசு

0: Thank you, Lord Jesus. Glorify your name, Father. Thank you, Lord Jesus. Hallelujah. Nandriyappa, umakku nandriyappa. Mahimayin Rajave, umakku nandriyappa. Maradavare, umakku nandriyappa. Mahimaikku paathrare, umakku nandriyappa. உம்மை நான் உயர்த்துகிறேன் ராஜா, நன்றி. ஆமென். இரக்கமுள்ள பிதாவே, அந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, சிறிது நேரம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீ தந்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலாக இருக்கிறது என்று உடைய கிருபை ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது ஐயா. கத்தாவே, இந்த நாளும் ஆண்டவரே அப்படியான அளவில்லாத கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினாலே இந்த நாட்கள் ஆண்டவரே நீரங்களை ரட்சித்து காருண்யத்தினாலே இழுத்து கொண்டிருந்து உடைய வேத வார்த்தை சொல்லுகிறது ஐயா. ஆண்டவரே உடைய காருண்யம் இந்த நாட்களில் ஆண்டவரே நடத்தி வருவதற்காக உமக்கு சோத்திரம் ஐயா. கத்தாவே ஆண்டவர், உடைய கிருபையின் பொற்கரத்துக்கள் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், வரப்போற தொடர்ந்து வரப்போற நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும், வார்த்தையை மகிமைப்படுத்தும் ஐயா. வேதம் சொல்லுகிறது, சகல பிரசாபத்தை பார்க்கலும் நான் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்ன தேவர் இந்த நாட்களே ஆண்டவரே வார்த்தை இந்த நாட்களை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வார்த்தையை கொண்டு வருகிற சகோதரனை இந்த நாட்களை உம்முடைய சிலுவை நலவுக்குள்ளே மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. தகப்பனே உம்முடைய கரந்தானே கூட இருக்கட்டும் ஐயா, பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளும். என் இரட்சகரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர் ஸ்ரீசேகர் வானர் ஃப்ரம் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டோலி அழைக்க போகிறோம். அதற்கு பிறகு தேவ செய்தி தொடர்கின்றது. பாஸ்டர் விவேகானந்தா பிரான்ஸ் அவர்கள் இன்றைய நாளில் செய்து கொடுப்பார்கள். நாங்கள் முதலில் சிஸ்டர் டோலி அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி.
2: பிரைஸ் தி லார்ட் ஐயா. எதுக்கு ஜெபிக்க சொன்னீங்க ஐயா?
1: இன்றைய நாளில் சங்கம வானொலிக்காக இந்த உவாச துதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சங்கம வானொலிக்காக ஜெபித்து அதன் பிறகு கேட்டு அநேக பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர்களை ஆசிரியர் வைத்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். உங்களோட ஒப்புக் கொடுத்தேன், நீங்க வழி நடத்துங்க. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி. கோடி கோடி நன்றி அப்பா. உங்களுடைய சமூகத்தை நாங்கள் உணரக்கூடியதாக, உங்களுடைய பரிசுத்தமான ஆவியங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற அந்த பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலியை திறந்து கொடுத்த அந்த மகா பெரிதான அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சங்கமம் வானொலியை திறந்து கொடுத்த பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தவரே, ஆத்ம தாகம் தீர்க்க வரும் இந்த வேளையில் ஆண்டவரே இப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட ஆவியில் நிறைந்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு இவர்களை அழைத்து உங்களோட உன்னதத்தின் அழைப்பின்படி அப்பா நீங்க அவர்களை பாதுகாக்கும்படியா ஜபிக்கிற. இரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைங்க அப்பா. உலகம் அங்கும் ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலி மூலமாக உங்களோட வாக்கு தத்தங்கள் உங்களோட வார்த்தையில அப்பா பகிர்ந்து கொடுப்பதற்கு வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்த அந்த பரிசுத்தமான ஆவியை கொடுத்து ஒவ்வொருவரையும் உங்களோட வரங்களினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க நல்லவர் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடமும் நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு உங்களோட உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை இந்த சங்கமம் வானொலியில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரே, ஏனோ தானமாக கேட்காமைக்கு தேவ பயத்தோடு கர்த்தரங்களை அழைக்கிறார். கர்த்தர் நாமம் இனிதான நாமம். அவருடைய நாமத்தை விட இந்த உலகத்தில் ஒரு நாமமும் இல்லை. அப்படி ஆண்டவரே ஒரு தேவ பயத்தையும் உங்களோட ஒரு தேவ தயவையும் இரக்கத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரே, அவர்கள் உங்களுக்குரியது ஆண்டவரே. நீங்க எங்களை தேடி வரவில்லை, நாங்க உங்களை தேடி வந்தோம் ஆண்டவரே. ஆனப்படியால் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமான ஆவிய அவர்கள் மூலமும் இப்பொழுது அவங்களை கண்களை திறந்து உங்களுடைய ஞானத்தை அன்பையும் கிருபையும் கொடுத்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கழிவு நீர்கள் பாப்பா, உங்களுடைய ரத்தத்தினால சுகம் தந்திரையா, உங்களுடைய ரத்தத்தினால உங்களுடைய அற்புதத்தின் மூலமாக இரட்சி தீர்ப்பை கொடுத்த தகப்பனே, இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்க மக்கள் மேல உங்களோட ரட்சிப்பை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த விதமான போராட்டங்கள் வந்தாலும் உங்களுக்குள்ள மகிழ்ந்து கூறுவதற்கு இந்த இலவசமாக கொடுத்த இந்த இந்த இந்த பரிசுத்தமான ஆவியின் உங்களுடைய அன்புக்கு நன்றி செலுத்தி அவர்களும் இந்த வேலை உங்களை உணரக்கூடியதாக உங்களோட அன்பினால நிரக்கும்படியாக ஜெபிக்கிறேன், நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். சிங்காசனத்திலிருந்து வீட்டிற்கும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா, நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களை பரிசுத்தமாக்குவதற்கே எங்களை அழைத்தீர்கள். நாங்க அப்பா எங்களுடைய நினைவில் எங்கள் கனவில் எங்களோட வாழ்க்கையில எங்களோட வார்த்தையில எங்களோட உடுப்புல எங்களோட செய்கையில கிருகையில அப்பா எங்களை பரிசுத்தமாக்குங்க, பரிசுத்தமாக்குங்க. அழைக்கப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் உங்களுடைய கரத்தை நீட்டி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், ஏழு குத்து விளக்கின் மத்தியில் ஆவியிடம் எங்கள் பரிசுத்தரே, ஆதியும் அந்தமும் ஆவியானவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து கிரிகை செய்கிற ஒவ்வொரு வல்லமின்றிருந்த கருத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா நீங்க வந்து தொடக்கம் முடிவுமாக இருக்கிறவர், ஆதியும் அந்தமாக இருந்து இப்பொழுதும் எங்கள் மத்தியில் உங்கள் பரிசுத்தமான ஜீவத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வர மகா கிருபைக்கு நன்றி செலுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிற மத்தியில் ஒரு பெரிதான அற்புதத்தை கொடுத்து நீங்க அற்புதத்தின் தகப்பன், கிரிகை நடத்துகிற நாங்கள் அறிந்தும் அறியாமல் இருக்கிற அற்புதங்களை செய்கிற உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு மனம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வாக்கு தத்தம் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற மத்தியில் நீங்க அவர்கள் உங்களுடைய அன்பை உணரக்கூடியதாக அவர்களை இப்பொழுதும் பிரிதான அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். சங்கமம் வானொலியை திறந்து கொடுத்த ஒவ்வொரு கிரிகைகளுக்கும் அன்புக்கும் நான் நன்றி செலுத்து ஆண்டவரே. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிரிகைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். மைந்திரனையாவுக்கும் அப்பா உற்சாகத்தோட ஒவ்வொரு நிமிடமும் வந்து உங்களோட நாமத்தை உயர்த்துற அவர்களையும் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்தை மறுபடியும் கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி நன்றி நன்றி.
3: ஆமென்.
1: இதுவரை நேரமும்
3: Recording in progress.
1: Sister Dolly from Calgary. இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதித்தோம், ஆராதித்தோம், பாடலை பாடினோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். தொடர்ந்து வருவது தேவ செய்தி. இன்றைய துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே தேவ செய்தியை கொண்டு வருகிறார் பிரான்ஸ் நாட்டிலிருந்து பாஸ்டர் விவேகானந்த் அவர்கள். அவர்களை சங்கம வானொலியின் சார்பிலும் துதி வாச ஆராதனை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட புள்ளிகளின் சார்பிலும் அவரை வரவழைப்போமா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் விவேகானந்தர்.
4: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா?
1: கர்த்தருடைய கிருபையினால சுகமா இருக்கோம் பாஸ்டர். நீங்க பிரான்ஸ் நாட்டில இருந்து கனடா தேசத்துக்கு வந்திருக்கிறீர்கள், கனடா தேசத்திலே வந்து செய்தி கொடுக்கிறீர்கள். இன்றைய நாள் உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர். நீங்க இன்றைய செய்தியை வழி நடத்துங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்,
4: ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. சங்கமம் வானொலி இணையதளம் மூலமாக இன்றைய நாள் அதுவும் விசேஷித்த விதமாக உவாசித்து கொண்டிருக்கின்ற அபிஷேக ஆராதனை முடிந்தாலும் பிரசங்கத்தை கேட்டு முடித்தாலும் நிச்சயமாக இந்த உவாசமான ஜபத்துக்கும் நீங்க கேட்க போற வார்த்தையின் முடிவுக்கும் தேவன் எங்களுக்குள் வைத்த அந்த மேன்மையான காரியத்தை பேசும்படியாக நான் விரும்புகிறேன். நான் விரும்பினாலும் எனக்குள் இருக்கின்ற ஆவியானவர் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை பேச ஆயத்தப்படுத்துகிறார். பேசிக் கொண்டிருக்கும் போதே உங்களுடைய உள்ளான மனுஷனிலே எப்படிப்பட்ட மேன்மை எனக்குள்ள இருக்குதா என்று நீங்கள் பார்த்து இன்னும் எழும்பி பிரகாசிக்கத்தக்க எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதாய் தேவ சமூகத்துக்கு முன்னாலே தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நான் வாழ்த்து சொல்லுகின்றேன். இது நாள் பெந்தகோஸ்து நாள் என்று சொல்லுகின்ற இந்த நாளில பெந்தகோஸ்து நாளா நாங்கள் நினைக்கலாம். கேக்குதா? இது பெந்தகோஸ்து நாளுன்னு நாங்கள் நினைக்கலாம். நம்மை நடத்துகிறவர் என்பதை நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு எல்லா சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு வல்லமை உள்ளவர். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். என்ன பவுல் ஒருத்தர் சொல்லுகிறாரு, தேவனால் நான் பயன்படுத்தப்படுவதற்கு நான் விரும்புகிறேன், ஆனா எனக்குள் இருக்கிற ஆவியானவர் வந்து என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்லுகிறார். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நம்மை நடத்துகின்ற முதல் பாசம் என்னவென்றால் எங்களை பலப்படுத்துகிறார். அப்போது நடவடிக்கை முதலாம் அதிகாரம் 8 வசனம் இதெல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஒரு கோட்ஸ். கோட் என்ன சொல்ல, இது வந்து சாட்சியாயிருக்க வைப்பதற்கு சாட்சியாய் இன்னொரு சாட்சியை உருவாக்குவதற்கு இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் நீங்க வாசித்திருப்பீங்கள். அப்போது நடவடிக்கை முதலாம் அதிகாரம் 8 வசனம் பார்க்கிற போது என்னன்ற நீங்கள் பலவீனமா இருக்க மாட்டீர்கள், நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள், நீங்கள் களைச்சு போக மாட்டீர்கள், உங்களுடைய உறுதியான மனதுக்கு இன்னும் உறுதி கொடுக்க மாம்சத்தின் பலவீனத்தை பலமாய் மாத்திக்கொள்ள, உங்களுடைய மாம்ச சிந்தையை மாத்திக்கொள்ள, உங்களுடைய மாம்சத்தில் ஏற்படும் அந்த கிரியைகளை மாத்திக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து எங்களை பலப்படுத்துறவராயிருப்பார். அப்ப பரிசுத்தருடைய முதல் பாசம் என்னவென்றால் அங்கே எங்களை பலப்படுத்துறவராயிருக்கிறார். நான் என்னுடைய சபீரத்தை கொடுத்திருந்தேன். பரிசுத்தருடைய பாசம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் எங்களை பலப்படுத்துகிறதா. எப்படி பலப்படுத்துறவரா? அது அது அந்த பலத்தை குறித்து நாங்கள் எங்களுடைய பலத்தோடு பட முடியாது. அவருடைய பலனோ அது உறுதியானது, அது உன்னத பலமானது. அதான் ஒரு தரிசனத்தின் ஒரு கருவறைய சிறந்திருக்க பண்ண மரியால் ஒரு தரிசனமானவளாக தெரிந்து கொள்ளப்பட்ட போது அவள் தெரிந்து கொள்ளப்பட்ட தரிசனத்திலே உறுதிப்படுத்தி கொண்டு செல்வதற்கு அந்த மரியாளுடைய அந்த கருவறை என்ன கருவறை பரிசுத்தாவியானவர் மூலமாக அங்கே உன்னத பலத்தை பெற்று அவள் அந்த உன்னதமான தெய்வத்தினுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த உன்னத பலத்தை அந்த மரியாள் பெறுகிறாள். அது மாதிரி இந்த அப்பத்து நடவடிக்கை முதலாம் அதிகாரம் 8 வசனம் அந்த பலத்தை குறித்து நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அப்ப நடவடிக்கை முதலாம் அதிகாரம் 8 பரிசுத்த உள்ளத்தில் வரும்போது நீங்க பிளனடைந்து அண்டா பிளனை புல்லா அடைந்து விடுவீர்கள். அது அறவாசி அல்ல, காவாசி அல்ல, முழுமையாய் பிளன் அடைந்து விடுவீர்கள். சொல்லுவாங்க நிறை கூடம் தளம்பாது, குறை கூடம் தளம்பும். அப்ப பிளனை முழுமையாக கொடுத்து விடுகிறார் அவர், எல்லாருக்கும் கொடுத்து விடுகிறார். அது மாத்திரமல்ல, அது எப்படியே படிப்படியாக ஒவ்வொரு தேசங்கள் தேசங்கள் தேசங்கள் தேசங்களுக்கு இவர்கள் சாட்சிகளாயிருப்பார் என்று சொல்லுவார். எப்படி என்றா, முதலாவது எருசலேமில, யூதியாவில, சமரியாவில, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பி என்றார். பரியந்த வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை. அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற அற்புத ஆற்றல் சக்தியை நாங்க எங்களால் இயன்று பிறகு கூட நாங்கள் வாழுவோம். அது உண்மை, நாங்கள் பலவீனமானவர்கள் தான் இருப்போம். அந்த பலவீனமான எங்களை பலமாய் மாத்தா அவன் மூலமாக முடியும். ஆபிரகாம் தன்னை எந்த பலத்தை கொண்டு வாழ்கிறார் வாழ்ந்து கொண்டே போறார். ஆனா அவர் இயங்குற சக்தி உள்ளவனாக கத்தர் மாத்தி பெரிய ஜாதியாக்குறார். கிதியோன் ஒரு பயந்தான், கொள்ளிதான், பயப்படுறவன். ஆனா அவன் என்று மட்டும் தன்னை வேண்ட பலத்தை கொண்டு இவ்வளவுதான் செய்து முடிச்சுட்டேன் என்று சொல்லுகிறான். மீதியாவுடைய கைக்கு ரட்சிப்பதுக்கு தெரிந்து கொள்ளப்படக்கூடியவன் என்ன செய்ய, தன்னால் என்ற மட்டும் இந்த கோதுமணி அடித்து விட்டு அது அவளைதான் கால் பண்ணி நிற்கிறான். ஆனா ஆவியானவர் வந்து பலப்படுத்துறார், பராக்கிரமசாலியே. பாருங்க, அப்ப ஒரு தேவனுடைய கடைசி காலத்தில் உடைய இந்த வல்லமை கடைசி நாட்களில் என்று சொல்றதான் பாருங்க தீக்கதன புத்தகத்துல. ஆனாலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஓட்டம் என்று சொல்றார். அதே மாதிரி அப்ப நடவடிக்கையிலும் சொல்றாரு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவுமே ஆவியை நான் ஊற்றுவேன். இந்த வசனத்தை குடிங்க, அப்ப நடவடிக்கை 2:17 பார்க்கலாம். அப்ப ஆவி ஊற்றுகிறவர் என்ன செய்யற, பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்தி என்னை சாட்சியாயிருந்து இன்னொரு சாட்சியை உருவாக்க விரும்புகிறார் எங்கள் மூலம். இப்ப நாங்க தேவன் எங்களோடு இருக்கிறார் என்பதற்கு, அவர் எங்களோடு வாழுகிறார் என்பதற்கு, அந்த உன்னத சாட்சியா இன்னும் வாழ்வதற்கு, பெந்தக்கொத்தோ நாள் ஆவியானது ஊற்றப்பட்ட ஆவியானவர் எப்பவோ நாங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அழைக்கப்பட்ட உடனே அந்த ஆவியான நமக்குள்ளே வந்து எங்களை பிறனடைய, அந்த ஆவியானவரை நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணி அவரை எங்களுக்குள்ள வைத்தவரை வரவேற்று அவரோடு கூட நாங்கள் இணைந்து ஐக்கியமாயிருப்பதற்கு அழைத்திருக்கிறார். ஆராதனை முடிவிலும் பார்க்கலாம், கர்த்தரின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பஸ்தருடைய ஐக்கியம் இருப்பதாக. இப்ப இதனுடைய ஆழமான ரகசியம் என்னவென்றால், ஆவியானவருடைய ஐக்கியம் எங்களோடு இருக்கிறது. அந்த ஆவி ஐக்கியப்பட்டு என்ன செய்யறாரு, ஒரு பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி சொல்லுவாங்க, மச்சான் எப்படாத நான் இருக்கேன் பக்கத்துல என்று தைரியம் இழந்து நிற்கும் ஒரு நண்பனுக்கு ஒரு நண்பன் தைரியம் ஊட்டுவது போல, இங்க ஆவியன் நண்பனிலும் நண்பனானவர். அவர் எங்களை தன்னுடைய பலத்தை, அந்த உன்னத பலத்தை எங்களுக்கு தந்து எங்களை சாட்சியாக நிற்க வைக்க விரும்புகிறார். ஒன்று. இரண்டாவது காரியம், ரோமர் 5:5, மேலும் நம்ம கருணப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டபடியா அது நம்மை வைக்கப்படுத்த, இந்த மாதிரி தெரியும் தான் நமக்கு. இப்ப பார்க்கின்ற நாளே நான் வேறொரு டைம் ஜெபம் பண்ணி விட்டு அருமையான மதிப்புக்குரிய லெஸ்லி அவர்களை நோக்கி தொலைபேசியிலே போட்டிருந்தாரு. இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கண்டு, அப்போது நான் வந்து இணைந்து கொண்டேன், கொஞ்ச நேரம் பாடினேன். திரும்ப நான் அடுத்த செக்ஷனுக்கு போகணும் இருக்கிற வேளையில இந்த சிந்தினால நான் கொடுக்க வேணும் என்ற அந்த நேரத்தை அந்த வேடு இயக்கத்தை எனக்கு வச்சிருந்தார். அதற்காக ஆண்டவரை தோத்தரிக்கிறேன். பாருங்க, அப்ப தேவன் ஆவியானவர் எங்களை முதலாவது என்ன செய்வாராம், பலப்படுத்துவார். இரண்டாவது தன் அன்பை எங்களுக்கு தருவார். இன்றைக்கு அநேக நேரங்கள் நாங்கள் மனித அன்பினால் நாங்கள் பெற்றுவிட்டு அது மனித அன்பு இப்படி போகுதே, மாறி போகுதே, அவங்களை கலங்கள் அடிக்கிறாங்களே, அவங்களை திகைக்க வைக்கிறாங்களேன்னு நினைத்து தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் மனித அன்பினால் வாழ்றவர்கள் அல்ல, தேவ ஆவியின் அன்பினால் வாழ்றவர்கள். இந்த உண்மையை ஒரு தேவ பிள்ளை கொண்டு வருவானா இருந்தா, அந்த உலகத்தின் அன்பு எனக்கு தேவை இல்லைன்னு நான் நினைத்தாலும் உலக அன்பு எங்களுக்குள்ளே வந்து அது பெருசு போல தோன்றி அது சொந்தத்தை போல சொந்தமாய் வந்தாலும், இந்த உலகத்தின் அன்புகளும் மனிதன் காட்டுகின்ற அன்புகளும் அதெல்லாம் தேவாவி அன்புக்கு முன்னால நிகரானதில்லை. தேவாவியின் அன்புதான் அது எங்களை வழிநடத்தி எங்களை வெக்கப்பட்டு அங்கே அந்த செயல் நடப்பிக்கிற தேவன தேவனுடைய சபை விசுவாசிகளே, நீங்க எல்லாம் விசேஷமானது. அன்பை பெற்றபடியால், எந்த அன்பு இருக்கிறபடியா, தேவனுடைய ஆவியினுடைய அன்பு இருக்கிறபடியா நாங்கள் விசேஷமானவர். இந்த தேவாவின் அன்பு என்ன செய்யும் என்றால், என்னை எந்த காரியத்தில் எந்த மனசுகளை வெக்கப்படுத்துறாங்க, எந்த காரியத்தில் எங்களை காரியத்தை குறித்து நினைக்காம இருக்கிறாங்களோ அதையெல்லாம் பார்த்து மாற்றி எங்களை வெக்கப்படாதபடி நடத்த அந்த ஆவியானவருடைய அன்பு நமக்குள்ளே அந்த ஆவியானவர் தந்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். முதலாவது பலப்படுத்துகிறாரு, இரண்டாவது தன் அன்பை தாராரு ஆவியானவர். இப்ப எந்த கொத்தோ நாள் என்றால் உங்களுக்கு தெரியும், அங்கே 50வது நாளா அண்டா அந்த அந்த தேவனுடைய அந்த அசைவாட்டு வந்து நீங்க அதை நான் எடுத்து வாசித்து காட்டுகிறேன் பாருங்க. லேவியரான புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டி நான் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்க விரும்புகின்றேன். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, இந்த நிச்சயத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். லேவியரான 23:15 வசனம், நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் பின்பு என்று வருது. இதை நீங்க வீட்டுல வாட்சி பாருங்க, உங்களுக்கு அந்த கருத்து தெரியும். அப்படின்றா அந்த 49 நாளும் அந்த கதிர்களை கொண்டு வரும் ஓய்வு நாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள், 49 நாள் முடிந்து 50வது நாள் தான் பெந்த கொஸ்தை நாள். அப்ப இதுல நான் என்ன சத்தியத்தை கொண்டு வரேன், ஒரு அன்பு எங்களுக்குள் அசைவாடி கொண்டிருக்கிறது, பலன் எங்களுக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறது. நான் சிலர் பாட்டு பாடுவோம், ஆவியானவரே எனக்குள் அசைவாடும் ஆவியானவரே என்ற அசைவாறு என்ற கருத்து என்னவென்றால், அது நிறைவு பெறுவதற்காக நிற்கிற ஒரு காரியம். இங்க பார்க்கிறோம், நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு, அப்ப அந்த 49 நாளும் அந்த கதிர்கட்டை கொண்டு வரும் அசைவாடுதல் இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு நேரம் பெந்த கொத்து அனுபவங்கள், அது ஒரு நாள் வந்த அனுபவம் அல்ல, இது கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்துக்குள்ள வாழ்ற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள, சபை விசுவாசிகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாட்டும் கதிர்கடலை கொண்டு வரும் ஓய்வு நாளிலே எப்படி 49 நாளும் அந்த நாள் நடத்தப்பட்டு 50 நாளே அந்த கொண்டு பஸ்கா பண்டிகை நிறைவான பெந்தகோஸ்த பண்டிகை கொண்டாடப்படுகிறதோ, அது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பெலத்தை அங்கே நிறைவாய் கொடுத்து, அன்பை நிறைவாய் கொடுத்து அவர் எங்களை நடத்தி கொண்டு சென்று அந்த பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். சௌகரிய செபிச்ச எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அற்புத பாசத்தை நீ காட்டுற, அந்த அற்புத பாசத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவது அன்பு சௌகரிய ஜெபித்து உண்மைதான். அத தேவன் அந்த அற்புத பாசம் என்ன தெரியுமா, அதான் தேவனுடைய ஆவியுடைய பலன். ரோமர் 15:18 பார்க்கலாம் போல் சொல்லுகிறாரு, அநேக பாசம் இதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். என்னவென்றால் அந்த வார்த்தை சொல்வது, புற ஜாதியாரை வார்த்தையாலும் செய்ய நானும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புதம் அடையாளிலும் பிளத்தாலும் தேவாவியின் பிளத்தான். அற்புத அடையாளத்தின் பலன் இருந்தாலும் தேவாவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவனுக்கு நடப்பித்த காரியங்களை எல்லாம நான் வேறு ஒன்று சொல்ல துணிவதில்லை. அவர் எழுப்பு வந்தாச்சு, எழுப்பலன் எழுப்பலன்னு சொல்லி சொல்வது எங்களுக்குள்ள இருக்கு. எங்களுக்குள்ள பெந்தக்கொத்து அனுபவம் இருக்கிறது. பெந்தக்கொத்து ஆவியர் எங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். எங்களை நடத்தி கொண்டு எங்களை பலப்படுத்தி தன் அன்பை தந்து இன்னும் எழுப்புதலுக்காய் பயன்படுத்த விரும்புகிறார். இப்ப பெந்தக்கொத்தினால வந்த அனுபவங்களை வாக்குற போது உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. அப்போ நடவடிக்கை 2 அதிகாரத்துல ஒன்று தொடக்கம் அவங்க தொடர்ந்து வாசிக்கும் தெரியும். தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் எந்த நேரமும் பலவீனமா இருக்கின்றோம் என்று அந்த மனசை மாத்திரம் மாத்தான் ஆவியனங்களோட இருக்கிறார். பலவீனமானவர்கள் தான், ஆனங்கிற பலவீன கிரியைகள் எங்களால் என்ன மட்டும் செய்வதை எங்கிற சக்தியாக மாற்ற பரிசுத்தாவினுடைய பலத்தால் மாத்திரம்தான் நாம் எதையும் செய்ய முடியும். அதன் பார்க்கிறோம் அந்த தரிசனத்தின் கருவறை சிறந்திருப்பதற்கு அண்டா மரியாளுடைய அந்த கருவுக்கு தேவ ஆவியர் மேலே வருவார் உன்னதுல நிருமன் சொன்னார். ஏன் ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து உபாசம் பண்ணி பாருங்க, உபாசம் பண்ணி வரும்போது இன்னைக்கு நல்ல உபாச ஆராதனை இந்த வானொலி மூலமாய் நல்ல உபாசம் பண்ணி துதிச்சு பாடி ஆராதிச்சு பண்ணி வரும்போது இயேசு கிறிஸ்து 40 நாள் உபாசம் பண்ணி வரும்போது தேவாவியன மூலமாக அவர் கொண்டு வரப்படும் போது அங்கே சாத்தான் தெரியும், அந்த சமூகத்துக்கு தெரியும். அவன் என்ன கொடுத்தான்? தன் அன்பை கொடுத்தான், தன் ஆசையை கொடுத்தான், தன்னுடைய ஐக்கியத்தை கொடுக்க விரும்பினான். இதைத்தான் கண்டுபிடித்து அங்கே தேவவியின் ஐக்கியத்திருந்தபடியத்தான் அங்கே இயேசு கிறிஸ்து குமானா இருந்த நேரத்திலே அவர் சாத்தானை தோக்கடித்தார். ஆமென். சாத்தானை தோக்கடித்தார். அவன் கொண்டு வந்த நோக்கம் என்ன தெரியும் உங்களுக்கு? கல்லுகளை அப்பமாக்கும், தாளக்குதியும், ஆராதனை செய்யும். பாருங்க இந்த 3 காரியம் முதலாவது அன்பை கொண்டு வந்தான். அன்பை தான் கொண்டு வந்தான். அன்பு போல பேச நினைக்கும் மனிதர்களுடைய அன்பை நான் வெறுக்க வேண்டாம் என்று சொல்லல. அந்த சபைக்கு நான் சொல்லிக்கிறேன், சபையின் பேர் கல்வாரி என்பது தெரிஞ்சவை. மனித அன்பை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா அதுல ஏற்றுக்கொள்வது தேவாவியன்பா. அதில் அவங்களை கத்தருடைய ராஜ்யத்தை கட்ட சொல்லி சொல்லியிருக்காரல்லவா. அப்ப தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் மனித அன்பினால் நாங்கள் வாழ்கள் அல்ல. அப்ப அன்பை கொண்டு வந்தான், ஆசையை கொண்டு வந்தான், ஆராதனையை கொண்டு வந்தான். அன்பை கொண்டு வந்தான், ஆசையை கொண்டு வந்தான், ஆராதனையை கொண்டு வந்தான். அந்த பிசாசின் அன்பையும் பிசாசின் ஆசையையும் பிசாசின் அந்த ஐக்கியத்தையும் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த நோக்கத்தை அங்கே சாத்தானை ஜெயிப்பதற்காக, சாத்தானை துரத்துவதற்காக, சாத்தானின் திட்டத்தை இல்லாமல் ஆக்கத்திட்டத்தை விரட்டி விலகி போவதற்காக அங்கே ஆவியன் மூலமாக நடத்தப்பட்டார். அப்பதான் ஆவியன் நடத்தப்படுகிற பொழுது அவன் ஆக்கின தீர்ப்பு கொள்ளப்பட பண்ண மாட்டான். ஆவியன் மூலமாக நடத்தப்படுகிறவன் ஆவியில் நிறைந்து அவன் வார்த்தைகளையும் பேசுவான். பார்த்த பக்கண்டு மாம்சத்தில் வரும் வார்த்தைகளை கட் பண்ணுவான். என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தை நான் சொல்ல வரவில்லை, ஆவிக்குற அனுபவத்தை நான் சொல்ல வரவில்லை. அதெல்லாம் சொல்ல நிகழ்காலத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்கிற எங்களுடைய வாழ்க்கையின் பயணங்கள் பயணிக்க வேணும் தொடர்ந்து. அப்படி என்றால் நாம் எப்பொழுதும் எந்த நேரமும் பரிசுத்தாவில நிறைந்திருக்க வேண்டும். வெறும் சபையில மாத்திரமல்ல, ஜெபிக்கும் போது மாத்திரமல்ல, பிரசங்கம் பண்ணும்போது மாத்திரமல்ல, எந்நேரம் பரிசுத்தங்கள நடத்தப்பட்ட ஒரு சக்திய ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்வுக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதான் தேவன் தேவனுடைய பிள்ளைகளே இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் எனக்கு டைம் தந்த இவ்வளவு தெரியவில்லை, நான் பேசிக்கொண்டே இருக்கின்றேன். 2 தீமோத்தேயு 14:14 உங்களுக்கு தெரிஞ்ச 14 தான். 2 தீமோத்தேயு 14:14 உலகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நட்பொருளை நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினாலே காட்டும். பாருங்க என்ன வதம், உன்னை ஒப்பிக்க நட்பொருள் என்ன தெரியுமா? எங்களுக்குள் வைக்கப்பட்ட தேவனுடைய அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? சுத்த இருதய நல் மனச்சாட்சி மாயமற்ற விசுவாசம். 1 தீமோத்தேயு 5 பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1:5 கற்பனை பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம், நல் மனச்சாட்சியமாயமற்ற விசுவாசம். இதுதான் கற்பனையின் பொருள். இந்த கற்பனை பொருள் தான் நற்பொருள். இந்த இந்த தேவனுடைய நட்பொருளை நீ பரிசுத்த காத்துக்கொள் என்று பவுல் தீமேத்துக்கு சொல்றான்டா. தீமேத்து ஒரு விசுவாசமானவன், அவன் பரம்பரையா விசுவாசத்தில் வளர்க்கப்பட்டவன். பாட்டியில் விசுவாசம், அம்மாடி விசுவாசம் வந்தது. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனுக்கு அங்கே ஆவியனுடைய வளர்த்தல் அவனுக்கு தேவையா இருந்தது. அவன் போதனையில் வளர்க்கப்பட்டிருக்கலாம், அன்பில் வளர்க்கப்பட்டிருக்கலாம், பெற்றடி அன்பில் வளர்க்கப்பட்டிருக்கலாம், பாட்டி நம்பில வளர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த ஆவியானவர் மூலமாக தீமேத்தி நடத்தப்பட்டாதான் உன்னுள் ஒப்பிக்கப்பட்ட விசேஷத்தை நீ அறிந்து கொள்வாய். எங்களுக்கு வைக்கப்பட்ட விசேஷம் எங்கள் மூலமாய் உன்னதனுடைய உண்மையான ஒரே தேவன் தான். ஆமே. திரும்ப சொல்கிற நினைப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒரு கருவறை தான் மரியாளின் தருவறை, கருவறை கற்பப்பை ஆவியின் மூலமாய் சிறப்பிக்கப்பட்டது. ஒரு மரியாள் தான், ஒரு யோசேப்பு தான், ஒரு ஒரு உயிர்ப்பெழுத ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை தான், ஒரு வாக்கு தத்தம் தான். வாக்கு தத்தம் நிறைவேறும் சொன்னார் ஆண்டவர். காத்துருங்க. அப்ப பாரு இதுலாம் ஓ அந்த ஒரு ஆட்சி ஆளுகை எங்களுக்கு தந்துவிட்ட அந்த ஆளுகையே ஆவியின் மூலமாய் நாம் இந்த பூமியில வாழ்ந்து தேவனுடைய அந்த நோக்கத்துக்கு நேர பயணிச்சு எழுப்புகளை கொண்டு வருவோம். சங்கமம் வானொலி விடுதல் மூலமாய் எழுப்பல் வரும், அவருடைய ஜபத்தின் மூலமாய் எழுப்பல் வரும், விடுமுறை எழுப்புதல் வரும். அதுக்கு தேவைய தேவ ஆவியானவர் தான். அந்த பெருந்த கொதனால் ஊற்றப்பட்ட அவியனாத நடந்த சம்பவத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நடங்கிற அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்க வேண்டும், காண்பிப்பார். அதுக்குத்தான் நாம இவ்விதமாய் வந்து வாசம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்றோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்றோம். அந்த நாள் என்ன நடந்த ஆவியனால் ஊற்றப்பட்ட போது, நிரப்பப்பட்ட போது அவர்கள் அந்த பாசிகளிலே அவர்கள் அந்நியா அந்த தேவனுடைய வார்த்தையை மகத்துவத்தை பேசினார்கள். பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டது, அக்கிமன நாவுகள் வந்து பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டது என்றா என்ன? தேவையான வார்த்தையை நாவினால் தேவையில்லாத வார்த்தையை கட் பண்ணுவோம். யோபு சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகளை நான் நியாயத்தை கவனிச்சு பேசுவேன். சும்மா நாளை டக்கு வெட்டி பேச்சு இன்னைக்கு அநேகர் வெட்டி பேச்சு பேசுறார்கள். வெட்டி பேச்சு பேசுற காலம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் பேசுற வார்த்தையிலேயே அதிசயம் நடக்க வேணும். ஒரு பேர் வார்த்தையிலே மற்றவன் குணமடைய வேணும். தேவன் மூலம் பேசுகிற பேச்சினாலே அவனுடைய அந்த பேச்சினாலேயே அவன் ஜெபத்தில் மாத்திரமல்ல, அந்த பிரசங்கம் பண்ணதில் மாத்திரமல்ல, வாழ்க்கை நடைமுறை நடைமுறை வாழ்க்கையாலே அவன் சும்மா ஒரு வார்த்தைகள் சொல்லும் போறே அங்கே அற்புதம் நடக்கும். நடப்பிக்க கத்தர் விரும்புறவர். அந்த வந்த உங்களுக்கு வாசித்து நான் தொடர்ந்து சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 23:4 யோன் புத்தம் 23:4 என்னை ஆயத்தை அவருக்கு முன்பாய் வரிசையாக வைத்து காரியத்திற்கும் வார்த்தை நிரப்புவேன். எங்களை நியாயம் அறிவா? அட எங்களோட நல்ல அன்பா இருக்க யோசிக்கிறான், அவங்களோட கசப்பா கொள்றான், புரிஞ்சு கொள்றான் இல்ல வெறுக்கிறாங்க. இதெல்லாம் கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய மலிவா இருந்தாலும் மலிவுக்குள் போய் நாங்களும் கசப்பாய் வாழாதபடி, நாங்கள் வெறுப்பா வாழாதபடி, அன்புள்ளவர்கள் தேவாய் அன்புள்ளவர்களாய் பிளப்படுத்தப்பட்டவர்கள் இருந்து கர்த்தருடைய நோக்கத்துக்கு பயணிக்கிற பொழுது எங்கட வாயில வர வார்த்தைகளுக்குள்ளே தேவன் அற்புதத்தின் பாசத்தை வெளிப்படுத்துவார். அற்புதத்தின் பாசத்தை வெளிப்படுத்த எங்களுக்குள்ள தேவன் அந்த அற்புத பாசம் இதுதான் தேவாவியானவருடைய பலமும். தேவாவுடைய அன்பு தான் அவருடைய அற்புத பாசம். இதை எனக்குள் தந்து விட்டார் அல்லவா, தந்துவிட்டார் அல்லவா. அதனால நாம் தோந்து போக மாட்டோம், சோர்வடைந்து நிற்க மாட்டோம். ஏண்டா ஆவியன வரும்போது கணக்க சத்தியம் இருக்கு, ஆவியன இருக்கு சத்தியம் இருக்குது. வாக்கு கடுங்காத பெருமை வேண்டுதல் செய்வார். அவன் வரும்போது எங்களுக்குள்ள இருந்த அந்த காரியங்களை தெளிவடுத்தி நினைவுபடுத்தி உணர்த்தி நடத்துவார். ஆவியன வந்தாச்சு, நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நடத்த விடுக்கணும், அவரை நாங்க நடத்த போகக்கூடாது. அவர் நடத்துறதுக்கு விட்டு அப்ப கூட அவரோடு நகைக்கே நடந்து கொண்டு போற போது அந்த ஆராதனை முடிவில் சொல்லுவோம் பாருங்க முடிவு, அது முடிவு, ஆராதனை முடிவல்ல, அதான் ஆரோப்பம். கிருபையும் தேவனுடைய அன்பும் பசுவோட ஐக்கியம் இருப்பதாக இருந்தா ஐக்கியம் அங்கே சபையோடு வந்துட்டு முடிஞ்ச சபையோடு தொடர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து பயணிச்சு பயணிச்சு பயணிச்சு ஐக்கியமாய் ஆவியின பயணிச்சு பயணிச்சு பயணிச்சு பயணிச்சு பயணிச்சு பிளவந்து பிளந்தந்து பிளந்தந்து பிளத்தின் பிளத்தை தந்து அன்பை தந்து அற்புத பாசத்தை எனக்குள் வைத்ததை நிரூபித்து தான் யாரு என்பதை தன் பிள்ளையா நிரூபித்து காட்டுவான். இதுக்குத்தான் தேவ ஆவியானவர். இந்த தேவ ஆவியின் மூலமாய் நாங்கள் பயணிப்போம், இன்னும் பெரிய காரியங்கள் கத்து செய்வார். ஆவியின் வல்லமை எங்களுக்கு அறிந்து எங்களுக்கு தந்துட்டார் செய்வார். அவர் செய்ய நினைத்தால் ஆவியின் வந்து அங்கி அன்றைக்கு பேதுருவை நிரப்பினார் வந்து நாங்கள் கேள்விப்படுகிறோம். இன்னைக்கு அந்த காலம் வந்தாச்சு, இந்த காலம் தந்தாச்சு, இந்த காலம் வந்தாச்சு. இப்படிப்பட்ட காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதுபடிய நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அந்த ஆவியானவரை நாம் ஐக்கியப்பட்டுக்கணும். அவரை மாத்த ஒரே ஒரு காரியம் நாம் செய்யாம இருக்கோம். உங்களுக்கு தெரியும் அந்த பரிசுத்தத்தை துக்கப்படுத்தாம இருக்க வேணும், துக்கப்படுத்தாம இருக்கும், துக்கப்படுத்தக்கூடாது. துக்கப்பட்டா பயங்கரமா துக்கப்பட்டுடுவார். துக்கப்படுற காரியம் உங்களுக்கு தெரியும். அவர் துமாறும் துக்கப்படுத்தக்கூடாது. அவர் எங்களை தன் பிறத்தினாலே அன்பினாலே அற்புத பாத்திரத்தை நடத்தி கொண்டிருக்கிறவரை நாம் துக்கப்படுத்த மனதில் துக்கப்படுத்தினா நாங்களோ துக்கப்படுவோம். ஆவியில துக்கப்படுத்தாம இருந்து விட்டால் அது எங்களுடைய வாழ்க்கையின் பயணங்கள் அது விசுவாச தரிசன பயணமாய் தரிசனத்தின் பயணிப்பா இருக்கும். தரிசனம் முடிவில் விளங்கும், அது போய் சொல்லாது. நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோறும் வாசிக்கும்படி பள்ளியில் தீக்கமா வர அது பொய் சொல்லாது. அது தாமியத்தான் காத்திரு, நிச்சயமாய் அது வரும். அப்படின் அந்த தரிசனம் ஒவ்வொருவரும் தரிசனம் உள்ளவர்கள். அந்த தரிசனம் உள்ள தேவனை தரிசனமான தேவனுடைய பிள்ளைகளாக ஊழியர்களாக சபையாய் குடும்பமாய் இருந்து நடத்தப்பட தேவன் அந்த அன்பு சோதியோரால் ஜெபித்த அதை வச்சுத்தான் சொல்றேன். அற்புத பாசம் தந்திருக்கேன். அந்த அற்புத பாசம் தேவாவியானுடைய பலனும் தேவனுடைய அன்பு தந்தபடியால் அவரை துக்கப்படுத்தாம நாங்கள் நடந்து கொண்டு போவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. என்ன செய்வார் பெரிய காரியம் என்று சொல்ல முடிக்கிறேன். அவர் செய்ய நினைக்கிற காரியம் அது இன்னும் அநேகம் இருக்கிறது, இன்னும் அநேகம் இருக்கிறதுங்க, இன்னும் அநேகம் இருக்கிறது. எனக்கு குறித்துக்கதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட இன்னும் அநேகம் அடுத்து உண்டு. அந்த இது யோபு தன்னுடைய சோதனையில சொல்றார். எங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், பாடுகளுக்குள்ளும் ஒரு சந்தோஷம். யாரும் எங்களை பற்றி குறை கதைச்சாலும் அதை பற்றி கேர்லெஸ் பண்ணாதபடி அந்த அன்பில் நாங்கள் வாழ்ற வாழ்க்கை அவை அனல் கொண்ட ஒரு வீரமான வாழ்க்கை. அதாவது திரும்ப நினைவுபடுத்துறேன். அப்ப யோபுத்த 23:14 எனக்கு குறித்திருக்கதை அவர் நிறைவேற்றுவார். அண்டா என்ன இப்படிப்பட்டவளை நிறைவேற்றுவார், இன்னும் நிறைவேற்றுவார், இன்னும் அநேக காரியம் நிறைவேற்றுவார். திரும்ப சொல்றேன், எனக்கு குறித்திருக்க நிறைவேற்றுவார் என்றால் அதுல மூன்று காரியம் இருக்கு. அதுலேயே அந்த வசனத்திலேயே இப்படிப்பட்டு நிறைவேற்றுவார், இன்னும் நிறைவேற்றுவார், இன்னும் அநேக இது நிறைவேற்றுவார். அந்த ஆவியின் மூலமான பிளத்திலே அந்த அன்பில் வாழுவோம். தேவன் பெரிய பெரிய காரியம் செய்து எங்களோட உவாச ஜபத்தின் மூலமாய் எங்களை அர்ப்பணிப்பு மூலமாய் அற்புத பாசம் உள்ள பாசத்தை வைத்து ஒரு பெரிதான காரியத்தை இந்த சங்கமம் வானொலி இறைதன மூலமான உலகங்கள் மூலமாய் செய்வார் என்று வாழ்த்து சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளே செய்தியை கொடுத்தார் பாஸ்டர் வியானந்த பிரான்ஸ். பெந்தகோஸ்து நாள் என்றால் என்ன, அந்த வெளிப்பாடு என்ன என்பதை மிக தெளிவாக தெரியப்படுத்த அதுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் அவரே மறு ஊழியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாங்கள் ஒரு ஜெபத்தை எடுத்த பிறகு பாஸ்டர் லூயிஸ் கோல் செய்து கொடுப்பார். நான் முதலில் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜினி.
5: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளஸ் யூ.
1: காட் பிளஸ் யூ டு. தி பிரேயர் எழுதுங்கம்மா. ஆஃப்டர் தட் ஆமென். பாஸ்டர் லூயிஸ் கோல் ஃபார் தி மெசேஜ். ஓகே.
5: ஆமென் ஆமென் ஆமென். Thank you, Lord, for that wonderful message, Lord, on the day of Pentecost. Lord, even as you had, Lord Jesus, given to us, Lord, such a wonderful word from Acts 1:8, Lord, that you said, Lord, you shall endure with power from on high, and you shall become witnesses unto me, in Acts 2:17 and Acts 1:8, Lord, that when the Pentecost, on the day of Pentecost, Lord, when your apostles and all the those who wanted to receive this, 120 of them, Lord, that you promised, Lord, that the Comforter will come upon us, Lord, and you will endure with power from on high there, to become witnesses unto you, O God. Lord, even as you have said, Lord, the day of Pentecost, Lord, as they waited upon you, that you said, Lord, all flesh shall receive this. And that is what's still going on, Lord, according to the way that you have empowered your church, Lord, the very body of Christ that you have, Lord Jesus, empowered with your power and authority, Lord, and the love of the Lord Jesus Christ shed upon their hearts because of the love of the Lord Jesus shedding abroad through the Holy Spirit alone. So we thank you, Lord, for that most powerful entity, Lord, that was born on the day of Pentecost, the church, the body of the living Jesus Christ, that is, Lord, still being prepared, still being used, still being the authority, Father, the most powerful entity that you created for this earth, O Lord, that humankind will, Lord, come into that unction and obedience of Christ, coming through the knowledge of the Holy Spirit, coming and shedding abroad upon the hearts and lives of people. And that is what, Lord, witnessing is about, Lord, that you endured us, Lord Jesus, with power from on high. So we thank you for that, Lord, and the message that came through, Father. Lord, now I, Lord Jesus, also thank you, Lord, for the program that has been enabling, Lord, to go into the nations of the world on Saturday and Sunday, Lord, even as we have put that burden upon Brother Leslie and Sister Rita alongside, Lord, to come along and, Lord, make it possible, Lord, that many have been blessed, Lord, many have been brought in, Lord Jesus, because of that, Lord. And also thank you for Brother Mahendran so faithfully, Lord, coming in, Lord, hosting this program, Lord, and even today, Lord, being able to come and start and worship, and Lord Jesus ordained this very program to come through right to the end, O God, that you were with us, Lord, and you have been ministering through many that have come and worshipped you, Lord, even as Sister Kala, Sister Mrs. Arya Raj, and also Pastor Brother Warner, who came all the way from Germany. Lord, all of them, Lord, who had been worshiping and praising you, Lord, and glorifying your name, Lord, on such a special day of Pentecost. And Lord, we thank you, we thank you, we thank you, Lord, for this mighty entity, Lord, that the church has been preparing, Lord, even through that, Lord, that the body of Christ, the bride of Christ has been prepared, even as you are, Lord, getting ready, Lord, even as you appeared through the clouds of glory, that they will be all, Lord Jesus, only through the empowerment and the love of the Spirit of the living God coming through the Holy Spirit, that you can prepare them, Father, and make them all ready, Lord. And the warning will go forth, Lord, even as you give them, Lord, the Spirit of God coming upon their hearts and lives to live a holy life, Lord. They're just like the pastor had mentioned, oh God, that nothing, no man will see the Lord without holiness. Therefore, Lord, when you have given us the power to live through that, Lord, because the Holy Spirit will enable us to be, Lord Jesus, in that place of holiness and righteousness, and be prepared as your bride, I pray, in the name of Jesus. I also thank you, Lord, for Lord, the next pastor, he's also coming, Lord, to share the word, Lord. Be with him as well, Father. I give it all to you in the name of Jesus. Even as you shared with me also, Lord, even as you gave me, Lord Jesus, that wonderful entrance of your very, the power of the Holy Spirit coming, Lord, right into my very room, Lord. Even as you showed me, Lord Jesus, manifesting your glory and your power and your presence, you spoke into my very heart, and I share that with the nations of the world, to be still and know that I am God. Psalm 46, verse 10, to be still and know that I am God. That is the word, Lord, for the days to come, Lord, that you, Lord Jesus, gave me that word, Lord, to share with them as you manifested your glory and your power, Lord, in that mighty way in which you showed forth, Lord, that mighty light that came into my room, right from wall to wall to the ceiling, Lord Jesus, with your presence, with your power, with your entity, manifesting your glory, Lord. And that word, Lord, is the one you spoke to me and gave me, Lord, to be still and know that I am God. And Lord, I empower every single witness, Lord, every single person that is coming under my very voice, I decree and declare that word upon them as you have empowered them with your power upon them, Lord, with your Holy Spirit. And I thank you for that blessing on them. In Jesus' name I pray. Amen and amen.
1: Amen. Thank you, Rajini Alangarman, for your prayer. God bless you and the ministry. தொடர்ந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே செய்தி கொடுக்க வருகிறார் பாஸ்டர் பாஸ்டர் லூயிஸ் போல்கன். அவர்களை சங்கம வானொலியின் சார்பாக அழைப்போம். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் லூயிஸ் போல்கன், மைக் ஓன் பண்ணுங்க பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் லூயிஸ் போல்கன், மைக் ஓன் பண்ணுங்க. Praise the Lord, Pastor Louis, Paul. நான் கேட்கறத கேட்குதா
6: பாஸ்டர்? உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணுங்க பாஸ்டர். பாஸ்டர் லூயிஸ் போல் கரன், உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணுங்கள். பாஸ்டர் கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைகிறார். இரவு நேரத்திலும் கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து பெனியல் சபைக்கு சபை கூடாக இணைகிறார். வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், உங்களுடைய மைக்கை எடுத்துடுங்க பாஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் லூயிஸ் போல் கரன், உங்களோட மைக் ஓன் பண்ணுங்க. மைக் ஓன் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் போல். ஐ கால் யூ அகைன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் போல்.
7: Praise the Lord.
6: Amen.
7: இப்போ கேக்குதுங்களா?
1: Praise the Lord Pastor.
7: Praise the Lord. கேக்குதுங்களா இப்போ? Praise the Lord.
6: தொடருங்க பாஸ்டர், தொடருங்கள்.
7: Okay, okay. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த பெண்டெகோஸ்ட் பண்டிகையின் நாளிலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த செய்தியை இதற்கு முன்பதாக நீங்கள் அருமையாக போதுகிறவர்கள், நம்ம அதிலே பரிசுத்த ஆவியை குறித்து நம்ம அதிலே பேசினதை நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த செய்தியானது உலகம் முழுவதிலும் இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியினுடைய வருகை, அதாவது இந்த பசுத்தாவியானவர் பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் எந்த இடத்தில் அனுப்பி அவரை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமோ அனுப்பி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருப்பதை பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவானவர் சொல்லியிருந்த அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம், உங்களுக்கு நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அவருடைய வாக்குத்தத்தம் இந்த பெண்டெகோஸ்ட் நாளிலே நிறைவேற்றப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் மேலறையிலே இறங்கி நிரப்பினார், அவர்கள் மீது அமர்ந்தார், அவர்கள் எல்லோரும் அபிஷேகத்தை பெற்றார்கள் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். நம்மோடு நிரந்தரமாய் கிரியை செய்கிறவர், நிரந்தரமாய் சபையில் கிரியை செய்கிறவர், நிரந்தரமாய் சத்தியத்தை நமக்கு போதிக்கிறவர், நிரந்தரமாய் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர், நிரந்தரமாய் அற்புதம் செய்வதற்கு வரங்களை கொடுத்து சபையை பலப்படுத்துகிற இந்த பசுத்தாவி. இந்த பசுத்தாவியை குறித்து நாம் பேசும் பொழுது ஒவ்வொரு சபையிலும் இந்த பசுத்தாவினுடைய ஆளுகை இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை இருக்க வேண்டும். சற்று நேரம் இந்த பழைய ஏற்பாட்டில் அதாவது இந்த 50வது நாள் எனக்கு முன்ன அவர்கள் சொன்னார்கள், அதையும் மீண்டும் ஒரு முறை நான் சொல்லுவதில் தவறில்லை. இந்த 50வது நாள் அனுசரிக்கப்பட வேண்டிய இந்த 50வது நாளும் 7வது வாரமும் லேவராக புத்தகம் 23 அதிகாரம் 16 வசனத்திலே வாசிக்கிறோம். 7 ஓய்வு நாளுகளுக்கு மறுநாளாகிய 50வது நாள் மட்டும் எண்ணி, அதாவது 7 என்பது பரிபூரணம். அவர் பரிபூர்ணமுள்ள கர்த்தர், பரிபூர்ணமுள்ள பசுத்தாவி. இந்த 50வது நாளை கர்த்தர் இந்த எண்ணை உச்சரித்தார். 7 வாரத்தின் முடிவின் மறுநாளில் 50 நாட்களில் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை புதிய ஏற்பாட்டில் பசுத்த ஆவின் மூலமாக நிரூபிக்கப்பட்டது. இந்த பசுத்த ஆவி இறங்கி வருவதற்கு முன்பதாக இதை குறித்ததான வாக்குத்தத்த வசனங்களை இயேசுவானவர் பேசியிருக்கிறார். நீங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு காத்திருங்கள் என்று சொன்னார். அடுத்ததாக அவர் சொல்லும் பொழுது பசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து, பலவீனத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் விசுவாச வாழ்க்கையிலும் பலவீனம் அடைந்தவர்கள் பலன் பெறுவார்கள், எனக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள். எருசலேம் துவங்கி கடைசி உலக பரியந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள். அந்த வார்த்தையை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1:14 அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரிகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்தில் வேண்டுதலில் தரித்திருந்தார்கள். இந்த பசுத்த ஆவி வருவதற்கு முன்பதாக, நிரப்பப்படுவதற்கு முன்பதாக, இந்த 50வது நாள் இந்த பெந்தேகோஸ்தே நாளில் இறங்குவதற்கு முன்பதாக சபைக்குள்ளே விசுவாசிக்குள்ளே ஒரு மனம் இருந்தது. தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள் பசுத்தாவிக்காக. அப்படித்தான் சிந்திக்க வேண்டும். பசுத்தாவி அசுத்தமான இடத்தில் இறங்க மாட்டார், குற்றம் நிறைந்த இடத்தில் இறங்க மாட்டார், பாவம் தொடர்கிற இடத்தில் இறங்க மாட்டார். ஏனென்றால் அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர். அந்த பசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகிற அந்த பசுத்த ஆவி யாரிடத்தில் பசுத்தம் இருக்கிறதோ அங்கு இறங்குகிறவர். ஆகவே காத்திருந்தவர்கள் ஒருமனப்பட்டார்கள். இந்த உலகத்தில் கிறிஸ்த சமுதாயத்தில் ஒட்டுமொத்தமாக ஒருமனம் தேவைப்படுகிறது. இந்த பசுத்த ஆவினுடைய வரங்களை பெற்று பசுத்த ஆவி நமக்குள்ளே சபைக்குள்ளே கிரியைகளை செய்ய வேண்டும் என்றால் சபைக்கு ஒவ்வொரு விசுவாசி தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனம் தேவைப்படுகிறது. ஒரு மனப்பட்டு ஒரு இடத்தில் இருந்தார்கள். இந்த சத்தியத்தில் ஒரு மனப்பட வேண்டும். இந்த சத்தியத்தை வைத்து வாழ்கிறவர்கள் ஒரு மனப்பட்டு கிறிஸ்துவுக்காக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் முயல்பட வேண்டும். அப்போ ஒரு மனப்பட்டு பசுத்தமாக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் காத்திருந்தவர்களிடத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:2 வசனம், அப்போது பலத்த காற்று அடிக்கின்ற முழங்கால் போல வானத்தில் இருந்து சடுதியாய், 1 வசனம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒரு மனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள்.

ஒருமனப்பட்டது. இந்த பரிசுத்த ஆவியே என்னுடைய நிறைவை பெற்றுக் கொள்வதற்கு. அப்ப ஒரு மனம் இருந்த இடத்தில் இரண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் பலத்த காற்று அடிக்கிற முழங்காலை போல வானத்தில் சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. நிரப்புகிற அனுபவத்தை பெற்றார்கள். இதுவரையிலும் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் அவர்களுக்கு இல்லாதிருந்தது. இயேசு மாத்திரம்தான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவி புறாவை போல வந்து அவரிடத்தில் அமர்ந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு பரத்துக்கு கடந்து சென்ற பிறகு அவர் சொல்லிய வாக்கு தத்தத்தை சீரியஸாக ஏற்றுக்கொண்ட அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்தாவி அவர்கள் மீது நிரந்தரமாக அவர்களோடு கூடியிருப்பதற்கு அமர்ந்தார், அவர்களோடு வாழ்வதற்கு அமர்ந்தார், அவர்களை உற்சாகப்படுத்த அமர்ந்தார், அவர்களை உயிர்மிச்சு கொடுக்க அமர்ந்தார், அவர்களை வழிநடத்த அமர்ந்தார், அவர்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்த அமர்ந்தார், அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட அவர்கள் மீது அமர்ந்தார்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மோடு இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அவர் காப்பாற்றுகிறார், அவர் ஆதரிக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார், அவரோடு நாம் இருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட இந்த பரிசுத்த ஆவி நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அமர்ந்தவர் மாத்திரமல்ல, அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச துவங்கினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இது அவர்கள் இறங்கிய பிறகு அந்த பரிசுத்த ஆவி பெந்தெகோஸ்து நாளில் அவர்களை நிரப்பிய பிறகு அந்த பெந்தெகோஸ்தினுடைய பண்டிகையை கொண்டாடுகிறவர்கள். அவர்கள் மீண்டும் சபையாராய் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜபம் பண்ணும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். பயம் கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு பயமில்லாதபடி தேவ வசனத்தை அரசாங்கத்திற்கோ தேவனுடைய சுவிசேஷத்தை எதிர்க்க வருகிறவர்களுக்கோ அவர்கள் தைரியமாய் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆயத்தமானார்கள், நிரப்பப்பட்டார்கள். அப்போ அந்த 9 முன்னாக சவுலாயிருந்த பவுல், அவர் கத்த சந்தித்த பிறகு பவுல் என்ற அப்போஸ்தலர் பவுல் என்ற ஒரு தகுதியை பெற்ற அவரும் சொல்லுகிறார், பவுல் கூடமானால் பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டதின் நிமித்தம் அப்போஸ்தலர் 20:14 சொல்லுகிறது. அப்போ எருசலேமில் மீண்டும் ஒரு முறை அவர் இந்த அனுபவம்

0: இல்லாதவர் இந்த பெந்தகோஸ்த அனுபவத்துக்குள் பெந்தகோஸ்த பண்டிகையின் அந்த நாளிலே எருசலேமில் நிரப்பப்பட்டது போல நானும் நிரப்பப்பட வேண்டும் என்று அங்கிருந்ததை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 16:8 இந்த 8 வசனத்திலே ஆகிலும் பெந்தகோஸ் பண்டிகைக்கு வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். அப்போ வழக்கமாக இந்த 2 அதிகாரத்திலே அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே பெந்தகோஸ்தினுடைய பண்டிகையை அந்த நாளில் பசுத்தாவி அவர்களை நிரப்பி அமர்ந்தார், அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தார் வார்த்தைகளை தைரியமாய் பேசுவதற்கு. இந்த சுவிசேஷம் போக வேண்டும். ஆகவே இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கு ஒரு முக்கியமான பண்டிகை. லேவியராகத்தில் சொன்னது போல இன்றும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். இந்த நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பசுத்தாவி நம்மோடு வாழ்கிற அந்த பசுத்தாவிக்கு நாம் நம் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பசுத்த ஆவினுடைய கண்ட்ரோல்ல வருகிறது. ஏனென்றால் பாவ வழியிலிருந்தும் அநியாயத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் குற்றத்திலிருந்தும் நம்மை விடுவி அந்த விலையேற பெற்ற ரத்தம் மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் பார்த்தோம், எப்படி நிரப்பினார், எப்படி அமர்ந்தார், எப்படி கொண்டாடப்பட்டது. எந்த 50வது வார்த்தை 17 பாட்டிலே பேசப்பட்டது சொல்லப்பட்டது கத்தரால. இந்த புதிய ஏற்பாட்டில் அதையும் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாக்குத்தத்தம் கொடுத்தவராய் இந்த பெந்தேகோஸ்ட் நாளிலே எல்லோரும் நிரப்ப பசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவருடைய நாவிலே பசுத்தாவி நிரப்பப்பட்டதையும் வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். இப்படி நிரப்பப்பட்ட பிள்ளைகள் எவ்விதமாக வாழ வேண்டும்? அடுத்தபடி பசுத்த ஆவி நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? பசுத்த ஆவி வந்தது, நிரப்பினது, நம் மீது அமர்ந்தது, இதெல்லாம் ஆதி சபையிலே உருவாக்கப்பட்டது, ஆதி சபையிலே நடந்தது. அவர்கள் எடுத்து சென்ற விதம் இந்த சுவிசேஷத்தை, இந்த பசுத்த ஆவியானவர் வைத்துக் கொண்டு வரங்களை பற்றி எவ்விதமாய் சபையில் கிரியைகளையும் அற்புதங்களையும் நடைபெற்றது, இவையெல்லாம் பார்க்கும் போது அது தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து வருகின்ற வரையிலும் இது தொடர வேண்டும் என்றால் பசுத்த ஆவி நம்மிடத்தில் எதை, விசுவாசிகள் இடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? ஒரு 4 காரியங்களை சுருக்கமாக சொல்லி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். பசுத்த ஆவி நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்க, ரொம்ப முக்கியம். பசுதாவி நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எது, எவ்விதமாக விசுவாசத்தில் எவ்விதமாக இருக்க வேண்டும், பசுத்தத்தில் எவ்விதமாக இருக்க வேண்டும், உன்னை யார் ஆளுகை செய்ய வேண்டும், ஆளுகை செய்கிற கத்தர் எவ்விதமாக உன்னுடைய வாழ்க்கையில் அவர் உன்னை கையாள வேண்டும், இதுதான் கத்தர் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிற காரியங்கள் இருந்தாலும் ஒரு 4 காரியங்களை மாத்திரம் உங்கள் மதிலே பேசி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். 1வது, ஆவியானவர் விசுவாசிகளை பசுத்தமாய் நடத்துகிறார். அவர் என்ன செய்கிறார், அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும், இது ரொம்ப முக்கியம். அவர் என்ன செய்கிறார், எதை எதிர்பார்க்கிறார், இதை ஆராய வேண்டும். பசுத்தாவி வந்தார், இந்த பண்டிகையை கொண்டாடுகிறோம், உண்மைதான். என் வாழ்க்கையிலே எவ்விதமாக அது செயல்பாடில் வருகிறது, அந்த பசுத்தாவி எனக்குள்ளே எப்படி வாழ்கிறார், அவருக்கு எப்படி முதலிடம் கொடுக்கிறேன், எப்படி கனத்தை கொடுக்கிறேன், அவரை வைத்து எப்படி இந்த சுவிசேஷத்தில் முன்னேறுகிறேன், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு பிதா குமாரனாகிய கிறிஸ்தியனும் கர்த்தருடைய பிதாவுடைய அனுப்பப்பட்டவராகிய கிறிஸ்து என்னும் கர்த்தருடைய நாமம் எவ்விதமாக மகிமைப்பட வேண்டும்? 1 கொரிந்தியர் 6:11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். ஆவியினாலே கழுவப்படுகிறோம், ஆவியானவர் எச்சரிக்கிறார். இப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று அவர் நமக்கு வழிகாட்டுகிறவராய், அவருடைய சத்தியத்தை போதிக்கிறவராய், அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்பதற்கு நம்மோடு இடைப்பட்டு பேசுகிற பசுத்தாவியாய் இருக்கிறார். ஆவினாலே கழுவப்படுகிறோம், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிறகு எல்லாம் கரைகள் நீக்கப்பட்ட பிறகு அந்த ஆவி நிரப்பி அந்த ஆவி உன் மீது அமர்ந்த பிறகு நீ பசுத்தமாக்கப்படுகிறாய். அந்த பசுத்தத்தை நீ காத்து கொள்ள வேண்டும். நீதிமான்கள் ஆக்கப்படுகிறாய், அந்த நீதிமானாய் நீ இருக்க வேண்டும். அடுத்த வசனம் 2 தெசலோனிக்கர் 2:13 கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்போது தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அப்ப இந்த தெசலோனிக்க சபைக்கு பவுல் எழுதுகிறது என்னவென்றால், கிறிஸ்து கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பசுத்தமாக்கப்படுகிறதினாலும், அப்போ ஆவினாலே பசுத்தமாக்கப்படுகிறோம், அந்த ஆவி நம்மை பசுத்தப்படுத்துகிறார். நான் சுத்திகரிக்கப்படுகிறேன், நான் சுத்தமாகிறேன். இந்த பசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்து கிரியை செய்வது, நமக்குள்ளே இருந்து அற்புதத்தை செய்வது, நமக்குள்ளே இருந்து அவர் நம்மை சுத்தப்படுத்துவது என்னவென்றால், அவருடைய சத்தியத்தை விசுவாசிக்கிறபடினால பசுத்தமாக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். அவருடைய சத்தியத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்போ அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படுவோம். ஒவ்வொரு நாளும் உன்னை சுத்திகரித்து பசுத்த ஆவினுடைய உதவினாலே அவருடைய சத்தியத்தினுடைய வல்லமையினாலே அவருடைய சத்தியத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்களாய், மனம் திரிந்தவர்களாய், பசுத்தவான்களாய், நீதிமான்களாய் மாக்கப்பட்ட நாம் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பசுத்தமாய் அவரோடு ஓட கடுவோம். ரோமர் 8:4 சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக அவர் அப்படி செய்தார் நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற, ஆமா, ஆவியானவர் வழி நடத்தும் பொழுது அவர் சகல சத்தியத்திலும் நம்மை வழி நடத்துகிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, சகல சத்தியத்திலும் அவர் நம்மை வழி நடத்துகிறார். அப்ப வழி நடத்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அதுதான் முற்றிலுமாக சிந்திக்க வேண்டியது. பசுத்த ஆவியானவர் விசுவாசிகளை பசுத்தத்தில் வழி நடத்துகிறார். அப்ப அவருடைய சத்தியத்தின் மூலமாக அவர் வழி நடத்துகிறார். அந்த சத்தியம் எனக்குள்ளே வாழும் போது அந்த பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல என்னுடைய ஆவி ஆத்மா வருகிறது. அதைத்தான் எதிர்பார்க்கிறார் பசுத்தால். பண்டிகையை கொண்டாடலாம், அருமையான செய்தியை கேட்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த பசுத்தாவியோடு எப்படி வாழ்கிறோம், எப்படி நடக்கிறோம், அதுதான் முக்கியம். இந்த உலகத்திற்கு ஒத்து போக கூடாது. இந்த உலகத்திற்கு நாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இந்த உலகத்தினுடைய அடிமைதனங்களுக்கு நீ வழிகாட்டுகிற ஒரு பிள்ளையா இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆவி உனக்குள்ள வல்லமை உனக்குள்ளே நிரப்பப்படும் போது அந்த ஆவி உன்னை காப்பாற்றுகிறார். அப்போ நம்ம மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவின்படி. ஆவினுடைய கண்ட்ரோல் இருந்தா தான், பசுத்தாவினுடைய கண்ட்ரோல் இருந்தா தான் அவனும் வழி நடத்துவார், அவரோடு வாழ வேண்டும். பேதுரு இவ்விதமாக சொல்லுகிறார்.
1: பாஸ்டர் நிறைவு கொண்டு வாங்க பாஸ்டர்.
0: ஓகே,
1: அடுத்த ப்ரோக்ராம் போகணும்.
0: ஓகே ஓகே ஓகே. பசுத்த ஆவினுடைய நிறைவு. பிதாவாகிய தேவனுடைய முறைமையின்படியே

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும்

கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: ஒலி நாடாவிற்கும் மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் டி கென்னடி பிரேமா, 25x38 ஜோதி ராமலிங்க வீதி, பஜனை கோயில் தெரு, சூளைமேடு, சென்னை 94. செல்போன் 9840-132-790 மற்றும் 9380-982856. பாடல்களை கேட்ட உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு
2: அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்கிற தெய்வமாயிருக்கிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை விடுவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதே தேவன். நம்மை ஒவ்வொரு நாளும் அப்படி நடத்தி இருக்கிறாரே, அதை நினைத்து நம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்.

இதயத்தோட கர்த்தரை துதிப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும்? கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகாது என்று எழுதியிருக்கிறது. நன்றி நிறைந்த இருதயத்தோட கர்த்தரை துதிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல் கர்த்தாரே கரத்தை பிடித்து நம்மை நடத்தினாரே. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். சேர்ந்து பாடுவோமா? நன்றி சொல்லி பாடுவேன் நாதனே.

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்மை செய்கிற தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகத்துவமான காரியங்களை என்னாண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் நம்மை காக்கிற தெய்வமாய் இருக்கிறார். பல நாட்கள், ஆண்டுகள், வருஷங்கள் நம்மை விட்டு கடந்து போனாலும் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருபோது நம்முடைய தேவன் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, அழைத்த தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார்.

காக்கிறவர், இரவென்று பகலென்று பாராமல் நம்மை காக்கிறவர். ஒருபோதும் அவர் நம்மை வழி நடத்தாமல் இருந்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! செற்றில் இருந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஆகவே உயிருள்ள நாளெல்லாம் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். செற்றிலே இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னுடைய நாவிலே அவரை பாடும் பாடல்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அல்லவா. கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா!

அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காதிருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சேஷித்த விதமாய் ஆசீர்வதித்து

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பிரதர் பால்மதி, நம்பர் 58/2, Type 2, HVF எஸ்டேட், ஆவடி, சென்னை 54. தொலைபேசி 9176133732, 9092241734. For further detail and contact, Brother Palmadi, number 58/2, Type 2, HVF Estate, Avadi, Chennai 54. Phone number 9176136372 and 9092421734. சகோதரர் பால்மதி அவர்கள் வழங்கும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் பாகம் 1.
1: உம் சித்தம் என்னவோ அதை நித்தம் செய்வேன் என்று சொல்லி அருமை சகோதரர் கிங்ஸ்லியோடு கூட சேர்ந்து பாடின உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இப்பொழுதும் துதிக்கு பாத்திரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒன்று சேர்ந்து துதித்து ஆராதனை செய்ய போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் யாவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இரண்டு பேராக இருந்தாலும் சரி, மூன்று பேராக இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தில் கூடும்போதே அவர் வருகிறார். அப்படித்தான் வேதம் சொல்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், ஜெபியுங்கள், ஆலயத்திற்கு செல்வதை விட்டுவிடாதிருங்கள், குடும்பத்திலும் ஜெபியுங்கள், எல்லா இடங்களிலும் அவர் நாமத்தில் கூடுங்கள், ஜெபியுங்கள். ஆராதிப்பதும் ஒரு வகையான ஜெபம்தான். ஆராதனை செய்வது யுத்த ஜெபம் செய்வதற்கு சமம். துதிகளின் மத்தியில் அவர் வாசமாயிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா அவர் பிரசன்னம். அவர் நம் மத்தியில் வந்தால் எல்லாமே நடக்கும். என்ன? அற்புதம், அதிசயம், சுகம், விடுதலை, வியாதி மாயமாய் மறைந்து போகும். மாயமாய்னா மிராக்குலஸ்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிராக்குலஸ்லினா அப்படியே சடனா இருக்கும், அப்படியே இல்லாம போயிடும், அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடும். ஆம், அவர் வரும்போது எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். அவர் பிரசன்னம் எப்ப வரும்? அவர் நாமத்தில் நாம் கூடும் போது அவர் பிரசன்னம், அவரை துதிக்கும் போது அவர் பிரசன்னம், வருவார் விடுதலை. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரிசுத்த ஆவியே, பிரசன்னரே, நீர் இங்கே இறங்கிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உம் மகிமையாலே நிரப்பி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதனுள் பிறப்பிக்க செய்கிறீர். உம்மை எங்கள் நாவு எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கும். நீர்தான் எங்கள் அன்பர் அப்பா, நீர்தான் என்றுமே எங்கள் அன்பர்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தில்
1: யாவற்றையும் கூட கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா, உங்களுடைய அன்பினால அனைத்து உங்களுடைய வார்த்தை மட்டுமே நாங்க பகிர்ந்து கொள்வதற்கு தர்ற மகாபரிதான அன்புக்கு நன்றி சொல்கிறேன். இரத்த கோட்டைகளை மறித்து வைத்து உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு
2: யாரிலும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளின் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம்.

0: பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை
1: ஒருவனும் கெட்டு போகவில்லை. யூதாஸ் காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், மற்ற சீஷர்கள் எல்லாம் நான் காத்து கொண்டேன், அவர்கள் வேத வாக்கியம்
2: செய்வதிலும் முரண்பாடற்றுவதே
1: பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அவருடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் நாம் பார்க்கும் பொழுது உலகம் மாயையான வலைகளுக்குள்ளாய் சிக்கி தவிக்கிறது. அதிகாரிகளும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறார்கள், யாரும் அறியவில்லை என்று ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால்
2: ஜெபிக்கலாம். ஆண்டவரே சுவாமி.

0: நானும் அப்படி நினைச்சேன் சத்தம் கேட்பேன் ஓகே நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் வர்ஷிப் செய்யறாள் ஜாயின் ஆகுவாங்க ஓகே வந்த எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால மறுபடியும் வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த ஜெபம் ஆரம்ப முகமுகங்களுக்கு நாங்கள் யாவரும் மறுமணப்பட்டு ஆரம்ப ஜெபத்துக்காக கடந்து செல்லுவோம் ஓகே லக்கீஷா வந்துருச்சு நினைக்கிறேன் லக்கீஷா
1: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்
0: ஓகே அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க லக்கீஷா ஓகே ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க
2: அல்லேலூயா அல்லேலூயா நாங்க எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துல ஒரு கணம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் நாளை அவர் தந்ததுக்காக இந்த நாள் அவர் எங்களை வழி நடத்தினதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் அல்லேலூயா இந்த நாள்ல தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறதே கோடி முறை ஆண்டவரே உங்கள் தேவைகளை ஆண்டவரே அனுதினமும் சந்திக்கிறது போல இன்றைய நாளிலும் ஆண்டவரே சுவாமி எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்த ஆண்டவரே எங்களுக்கு சந்தித்தீரே உமக்கு கோடி முறை ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பாப்பிலும் கூட ஆண்டவரே சுவாமி ஜபிக்கிறோம் தேவனே நீரை பொறுப்பாங்க நேர வழி நடத்த ஆசீர்வாதிங்க ஆண்டவரே நேரத்திலும் கூட ஆண்டவரே இந்த ஜபத்தை எடுக்க தந்த முடியும் மகா கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே சுவாமி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆண்டவரே சுவாமி உங்களுடைய கரத்துக்கு ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே நீரை பொறுப்பிடுங்க நேரை வழி நடத்துங்க நேரே ஆசீர்வாதிங்க வல்லப்பிதாவே ஆண்டவரே சுவாமி இயேசுப்பா நமஸ்கார நேரங்கள இருக்கலாம் ஆண்டவரே சுவாமி சாட்சி வேலையா இருக்கலாம் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே சுவாமி விண்ணப்பத்தின் நேரமா இருக்கலாம் ஆண்டவரே உங்களுடைய பிரசங்கத்தின் நேரம் நமஸ்கரிப்போம் பாடல்களினோட அவருடைய நாமத்தை நமஸ்கரிப்போம் போடுமுறை ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி நீர் ஆண்டவரே நம்ப தகுந்த தேவன் ஆண்டவரே சுவாமி நீர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறீரே கோடுமுறை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே ஹல்லேலூயா கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை

ரெண்டேயே ஒரு அற்புதம் நடக்காத என ஏங்கு போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்பு

அளித்திடவந்தோரை லட்சை மூடினதே, அளித்திடவந்தோரை நிந்தை மூடினதே, என்னை படித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அளித்திட வந்தோரை நிந்தை மூடின

ஹல்லேலூயா. இவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஒரு நாளும் கைவிடாத தேவன். அவர் அனைவரையும் அணைக்கிற தேவன், தாங்குகிற தேவன், வழி நடத்துகிற தேவன். அவர் இல்லாட்டி நாங்களும் இல்லை. அவருடைய கிருபை இருக்கிறனால தான் நாங்க இவ்வளவுமாக ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, நாங்க நினைக்காத ஆண்டவரே நேரத்துல ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே எல்லாரும் எங்களை கைவிட்டு போன நேரத்துல கர்த்தர் எங்களோடு கூட வந்து எங்களை உயர்த்துகிறது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே சுவாமி. உலகம் ஆண்டவரே எங்களை பழித்திடலாம் ஆண்டவரே, ஆண்டவரே பழி சொல் பேசிடலாம் ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரே நீர் நீதியின் தேவனா இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே எங்களை அழிக்க வந்த ஆண்டவரே ஒவ்வொரு அந்த ஆயுதமும் ஆண்டவரே வாய்க்காதே போகும் என்று நீர் சொன்ன கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி. இன்னும் ஒரு துதியினூடாக இன்னுமாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திரே, எங்களை ஆண்டவரை தேர்ந்தெடுத்திரே. உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா சப்பா. ஹல்லேலூயா. உண்மை உள்ளவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. நான் வாழ்வது உமக்காக, உமது ஓய்வும் செய்வதற்காக நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக உமக்காக.

நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன்.

மூளைக்கு தலை கல்லாய் மாற்றிவிட்டீர். ஆமீன். மூளைக்கு தலை கல்லாய் மாற்றிவிட்டீர். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. எங்களை அவருடைய ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார்னா, எங்களை யார் இங்க இருக்கிற யாரையும் ஒரு சிறிய ஊழியத்துக்கு அவர் அழைத்திருந்தாலும், அதுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவர் எங்களை ஒராலும் கைவிடாததுவன். அவர் எங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலைநிறுத்துகிறதவன். ஹல்லேலூயா. எங்களை ஆகாதவன் என்று எல்லாரும் தள்ளினாலும், கர்த்தர் ஆண்டவரே எங்களை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிறதவன் அவர் ஒருவராய் இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி எங்களை ராஜாவாக மாற்றத்துக்கு அவரால் முடியும். அவர் உண்மையுள்ளதவன். அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிற தேவனா. ஹல்லேலூயா. அவரை இன்னும் இன்னுமாக மகிமைப்படுத்துவோம், இன்னும் இன்னுமாக ஸ்தோத்தரிப்போம். அவருடைய நாமத்தை பிரசங்கிப்பதை தவிர, அவருடைய நாமத்தை உயர்த்துவதை தவிர, எங்களுக்கு இந்த உலகத்துல இன்னும் எது முக்கியமான வேலையாக இருக்கலாம்? ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை இன்னும் இன்னுமாக மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தேவனே, நீர் உண்மையுள்ளவரா இருக்கிறீர். எங்களை உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காகவும் நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.

மடக சுவா மகனமக்கியா சுவாமிதாண்டு நன்றி ஆண்டவர், உம்முடைய கிருபையின் கரத்தினால் எங்களை அழைத்து உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே தண்ணீர்கள் மத்தியில் நடந்தாலும், ஆறுகளை கடந்தாலும், ஆண்டவரே அக்கனையில் நடந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. சுவாமி, எங்கள் வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், அந்த எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே எங்களுக்கு சாட்சியாக, ஆண்டவரோட சாட்சியை கூறுவதற்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, எங்க வாழ்க்கை ஆண்டவரே சுவாமி துவங்கின ஆண்டவரே சுவாமி, அந்த முதல் நாள்ல இருந்த ஆண்டவரே, இன்னும் மட்டுமாக ஆண்டவரே சுவாமி, நாங்கள் வந்த இந்த பாதைகள் அனைத்திலும் கர்த்தர் இல்லாத ஒரு நாள் இல்ல ஆண்டவரே சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அனைத்து நாளிலும் ஆண்டவரே நீங்கள் கரம் பிடித்து வழி நடத்தி ஆண்டவரே மட்டுமாக நீங்க கூட்டி வந்து சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. நல்ல தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. சப்பா, நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யவானா இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி. உம்முடைய நாமத்தை இன்னும் இன்னுமாக உயர்த்துக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தேவனே.

இயேசுநாத் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, பஹாசிகேசன் சுந்தரு தேச அப்பியோ துட்டுவெனிசா சுவாமினி விநாசவென்னகிய அப்பியோ பஹாசி மெத்தக்கு பஹாசி ஜீவத் கருவகினியோ பஹாசிகே கருணாவினிசாய் சுவாமினி. அல்லேலூயா, ஸ்துதிவாந்த வினோ சுவாமினி பஹாசிட கொச்சர ஸ்துதி கரத்த பஹாசிட எக்க சேகே சுவாமினி. ஹலெலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு அழகான நமஸ்காரத்தை தந்துக்கிடுவேக்கா, உமக்கு நன்றி. இன்னும் உம்முடைய நாமத்தை நமஸ்கரிப்பதற்கு இன்னும் ஒரு பாடலினோடாக உம்முடைய நாமத்தை உறுத்துவதற்கு கத்தர ஆண்டவரே சுவாமி வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹலெலூயா ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஊருடைய மனதிலும் கர்த்தர் இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, ஒரு கிழமையும் ஆண்டவரே உங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே சுவாமி என்ன ஆண்டவரே சுவாமி கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஆண்டவரே, பாவங்கள் செய்திருக்கலாம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால் கலர கலவுங்க ஆண்டவரே சுவாமி, சுத்திகரிங்க ஆண்டவரே சுவாமி. என்னை உட்பட ஆண்டவரே இங்கனக்கு இருக்கிற ஆண்டவரே யாரா இருந்தாலும் கருத்தை தொடுங்க ஆண்டவரே சுவாமி. ஹலெலூயா, ஹலெலூயா சுவாமி.

செலுத்துகிறோம். இரண்டுங்களையும் மட்டுமாக உடைய கிருபையினூடாக இதில் வழி நடத்துகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தவர்களாக உம்முடைய ஆண்டவரே, ஒரே பிள்ளைகளாக உம்முடைய ஆண்டவரே நேரத்தில் நமஸ்கரிக்கும் இந்த நேரத்திலும் கூட கர்த்தரங்களை தொட்டீர் என்று ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே சுவாமி, எங்களை சுத்திகரித்தீரே உமக்கு நன்றி. எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே உமக்கு நன்றி. எங்கள் மனதில் இருந்து அழுக்குகள் கரைகள் அனைவற்றையும் நீக்கினீரே உமக்கு நன்றி. ஆண்டவரே மனதில் இருந்து ஆண்டவரே பாரங்களை ஆண்டவரே நேரத்திலும் ஆண்டவரே நீக்கினதுக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொட்டீர் என்று ஹல்லேலூயா. ஆண்டவரே சுவாமி உமக்கு நன்றி. இன்னும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்க்க போகிற ஆண்டவரே அனைத்து ஆண்டவரே காரியங்களின் மத்தியிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்த ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய காரியத்துக்கு ஆண்டவரே இந்த நமஸ்காரத்தின் நேரத்தை குறித்து ஆண்டவரே என்னை இதை என்னை இதுக்காக எடுத்து பாவித்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உங்களுடைய நாமத்தை உழுத்தி என்னை தர்மண்டமாக தாழ்த்தி நமஸ்கார நேரத்தை ஒப்புக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். நாம் ஏன்

0: ആമേൻ. ഉമ്മട്ടുമായി കർത്തർ അവിയന്നവരങ്ങൾ മധ്യ തുതികളിൽ കൂടാക സേവാടിനാൽ ആമേൻ. நாங்கள் அந்த வழியிலும் கூட கர்த்தர் கடந்த வந்த நாட்களிலும் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கூட அநேகமான சாட்சிகளை ஏற்படுத்தியிருப்பேன்னு விசுவாசிக்கிறேன். ஆகவே சாட்சிகள் மூலமா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆகவே ஜெபங்களுக்காக கண்டு செல்லுவோம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே சுவாமி, இந்த வழியிலும் கூட ராஜாவே ஒரு அழகான அலுவலக துதி வழியில கூட கர்த்தாவே இந்த வழியில் நீர் அசைவாடி நீர் ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த பொழுதிலும் கூட தகப்பனே நவியானவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பெரிதான காரியங்களை நீர் செய்து கொண்டே வந்திருக்கிற உங்களுடைய கிருபையினால வழி நடத்தி கொண்டே வந்திருக்கிற ராஜாவே அவியானவரே மனித மேன்மைக்காக அல்ல சுவாமி, உங்களுடைய மேன்மைக்காக மாத்திரமே அவியானவரே. அப்படியே நீர் எங்களுடைய வாழ்க்கையில செஞ்சதான ஒவ்வொரு அன்பர் தகப்பனே நல்ல அற்புத அதிசயங்களையும் உடனே சுவாமி சாட்சிகளாய் நாங்கள் கேட்க போகிறோம். இயேசுவை நாமத்தினாலே ராஜாவே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்துவை நாமத்தின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமே. சாட்சிகள் இருப்பேன் சொல்லலாம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லாஸ்ட் வீக் வந்து இந்த அத்லெட்டிக் மீட் இருக்குன்னு நான் பாஸ்டர்ட்ட கூட சொல்லி ப்ரே பண்ணிட்டு போனேன். அப்புறம் வந்து அடுத்த நாள் சண்டே எனக்கு மீட் இருந்துச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு ரொம்ப ப்ரே பண்ணி ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்து ப்ரே பண்ணி சப்பா அந்த முழு பெர்ஃபார்மன்ஸ் கூடணும்ல ப்ரே பண்ணிட்டு போனேன். அப்ப என்னன்னா டிஸ்கஸ் த்ரோல வந்து என் ஃபர்ஸ்ட் த்ரோ வந்து ஃபவுல் ஆகுனுச்சு, செகண்ட் த்ரோ ஏதோ ஒரு அளவு தான் போனுச்சு. அப்ப நான் ஏசப்பட சொன்னேன், ஏசப்பா நீங்க சொன்னீங்க தானே, நீங்க உண்மையா நீங்க பொய் சொல்ல மனுஷன் அல்ல, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் தானேன்ட்டு அப்படியே நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நான் போயிட்டு வீசினேன், டிஸ்க் வீசினேன். அப்ப அந்த டைம் வந்து வீசினது, அப்ப வீசினதான் வந்து என் த்ரோவிங் ஹிஸ்டரியிலேயே வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள த்ரோவா இருந்துச்சு. கர்த்தர் வந்து அங்க மத்தவங்க முழுக்க தலைக்குனிய விடாம வெக்கப்பட்டு போகாத மாதிரி என் ஜெபத்தெல்லாம் கேட்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சதுனால நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன்.
0: ஆமே ஆமே. மேலுமே நானும் ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன். கடவுள்கிட்ட நாமம் எந்த இடத்துலயும் கர்த்தருடைய பிள்ளைகள்ல கூடாக அவர் உயர்த்தி கொண்டே இருப்பாரு. இன்னுமாய் உங்களுக்கான எல்லா காரியங்களையும் கூட கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அவரை கரம் பிடிச்சு நடக்கும்போது கர்த்தர் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நானும் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே அந்த சாட்சியில கூட கர்த்தர் பெரிதான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார் கிறிஸ்ட அந்த ஸ்போர்ட் டைம்ல கூட. அதனால கர்த்தருக்கு நாங்க நன்றி செலுத்துவோம். அன்பும் இறக்கும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே சுவாமி, கர்த்தாவே நாங்கள் போன வாரம் ஆண்டவர் அதற்காக நாங்கள் வாஞ்சியோடு செபித்தோம் தகப்பனே. நீங்கள் அதற்கு மறு உத்தரவாக சுவாமி நிரண்டவரே பிள்ளையோட வாழ்க்கையில நீர் அதிசயத்தை செய்திருக்கிற ராஜாவே, கர்த்தாவே அந்த இடத்துல பிள்ளை தலை குனியாத படிக்கு சுவாமி ஆண்டவரையுடைய நாம வெளிப்படும் படியாக சுவாமி அந்த இடத்துல கூட அன்பர் தகப்பனே ஆவியானவர் முதலிடம் வர்றதுக்கான பிரதான ஒரு கிருபை நீர் பாராட்டி கூட கர்த்தாவே நீர் பெரிய கிருபையை செஞ்சிருக்கிறீங்க சப்பா. நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. மட்டுமாய் நீர் காத்து வழி நடத்தின தேவனே, இன்னும் அனரே சுவாமி மகளோடு கூட என்னென்ன காரியங்களை நீர் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறீரோ அந்த காரியங்களை எல்லாம் செய்ய கர்த்தாவே உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். வேற யாருக்காவது சாட்சி இருக்கோம்?
2: எனக்கு ஒரு சாட்சி இருக்குது. அப்படின்னா சாட்சி பெரிய ஒரு சாட்சி தான், எனக்கு இப்படி ஓப்பனாகவும் சொல்ல இல்லாது. ரொம்ப நாள் எங்கோட்டு லைஃப்ல ஒரு ஒரு தடை மாதிரி அது ரொம்பவே நம்ம ஃபேமிலிக்குன்னா தெரியுமா இருக்கும். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படும்படியாக தான் நான் இதை சொல்றேன். ஏன்னா ரொம்ப அவரு கிட்ட நான் ரொம்ப நாளா முழங்கால் படிட்டு ரொம்ப மனசு வேதனையில கேட்ட ஒரு காரியம், பெரிய தடை ஒண்ணு அவருடைய பாதையில போவதுக்காக இருந்தாலுமே எங்க லைஃப் போவதுக்காக இருந்தாலுமே ஒரு பெரிய தடையா இருந்த ஒண்ணு. இந்த 2 வீக்ஸ்க்கு முத கர்த்தர் ஒரு வழிய சந்திச்சுட்டு வந்தாரு, அதுல இருந்து விடுபடுவதற்கு என்னை நான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாவும் தான் இருக்குது. ஆனாலுமே நான் கருத்தருக்கு நன்றி சொல்றேன். நாங்க முழங்கால் படிட்டு கேட்ட அந்த ஜெபத்துக்கு கருத்தர் ஜெபத்தை கேட்டாரு, அது ரொம்ப ஹாப்பி. எப்பவுமே நடக்காதுன்னு நான் நினைச்சு இருந்தது ஒண்ணு, ஆனாலும் ஒரு வழி ஒண்ணு ஆண்டவர் சந்தித்து வந்திருக்காரு. இதுக்கப்புறமும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு ஒரு ஒழுங்கான ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் விசுவாசிச்சு கர்த்தருடைய பாதத்துல அதுக்காகவும் கேக்குறேன். அதுக்காக எல்லாரும் பிரைவேட்டா ஜெபிங்க மிஸ் மக்கா, நீங்க தான் ஜெபிக்கணும் பாஸ்டருக்கும் சொல்லுங்க. ரொம்ப நன்றி சொல்றேன் ஆண்டவருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல, எனக்கு வார்த்தையும் இல்ல, அவ்வளவு சந்தோஷம். ஆண்டவருக்கு நன்றி. இதுல இருந்து கர்த்தருடைய பாதையில இருந்து நான் விலகிறாதபடிக்கு இன்னும் இன்னும் அவர்கிட்ட கெட்டி சேர்ந்து யார் எங்களை கீழாக நினைச்சு பார்த்தாங்களோ, யார் எங்களை ஒதுக்குனாங்களோ, எங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்களோ, அவங்க முன்னுக்கு கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு இன்னும் இன்னமாக அவருக்குள்ள வாழ்ந்து வளருவதற்கு கர்த்தர் எங்களை கிருபை செய்யணும்னு எப்பவுமே ஜெபிப்பேன். எல்லாரும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு இன்னும் இன்னமாக ஆண்டவர் கூட கிச்சு சேரணும்னு அதுக்காகவும் விண்ணப்பத்தையும் வைக்கிறேன். ரொம்ப நன்றி நீ ஆண்டவருக்கு. இந்த சாட்சி பெரிய சாட்சி ஒண்ணு நன்றி சொல்லுகிறேன். நன்றி சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென் ஆமென்
0: ஆமென் ஆமென். கடவுள் வந்து பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. என்னன்னா கர்த்தருடைய என்ன சொல்றது, உங்கள் நினைவல்ல என் நினைப்புகள், உன் வழி அல்ல என் வழிகள் அப்படின்னு அவையான சொல்லியிருக்கிறார் இல்லையா. கர்த்தருக்கு தெரியும், ரொம்ப எரிக்கி பிடிக்கவும் மாட்டார் அவரு. உங்களை எந்தெந்த இடத்துல வைக்கணும் அந்தந்த இடத்துல வைப்பாரு. உயர்ந்த என்ன சொல்றது, எசப்ப வந்து நிறைய நாங்க நான் ஏற்கனவே நான் ரெண்டு வாரத்துக்கு இல்ல போன மாசத்துக்கு முதல் மாசம் நான் ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று கொடுக்குறப்பன்னு சொன்னேன். உங்களுடைய வாழ்க்கையில வர்றதான நிறைய காரியங்கள் வந்து நாங்க உயர்த்தப்பட வேணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நான் இந்த முறை நான் இந்த விஷயத்துல நான் அதை பார்த்தேன். உண்மைக்குமே கர்த்தர் வந்து பெரிய காரியங்களை செய்யறாரு. இனியும் அவரோட நாம இன்னும் மகிமைப்படணும் மேன்மைப்படணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் உங்களை எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை பிரிச்சு எடுத்து இருக்கிறாரு. ஆகவே நீங்க ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு, அவரோட நாமத்தை இன்னுமாய் போய் உலகம் எல்லாம் பிரசங்கிக்க பண்ணத்தான் சொல்லியிருக்காரு இல்லையா. ஆகவே கர்த்தர் வந்து அதுக்காக ஒரு

மேல உங்களை பாவிக்கிறதுக்கு கர்த்தர் வந்து வழிகள்ல ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே உண்மைக்குமே அந்த அந்த விஷயத்த கேட்டோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரே நாங்க வந்து இன்னும் கடவுள்கிட்ட நாமத்தை நாங்க எல்லாருக்கிட்டையும் நாங்க சொல்லணும். ஜாதி பேதம் மதம் இல்லாம இல்லாத நாங்க இருக்கிற இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். வேணாலும் அவருடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமத்தை நாங்க பிரசங்கம் பண்ணணும். அதுதான் நாங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு என்ன சொல்றது, நான் போன கிழமை நான் அதை சொன்னேன்னு நினைக்கிறேன். சோ விசேஷம் வந்து எங்களுக்கு மேல விழுந்த கடமை ஒண்ணு அப்படின்னு சொல்லி வன்மை கடவுள் அதுக்கான வழிகளை தான் திறந்து கொடுத்திருக்கிறாரு. ஆகவே இன்னுமாய் அத வந்து கரம் பிடிச்சு நடங்க கடவுள் வந்து பெரிய காரியங்களை செய்வாரு. அந்த இடத்துல இன்னும் ஒரு 10 பேர் வந்து சேர்ந்து உங்களோடு சேவிக்க கடவுள்கிட்ட நாமத்தை துதிக்க அந்த இடத்துல கூட கடவுள் பெரிய காரியத்தை செய்வாரு. ஆகவே நாங்க அதுக்காக வஞ்சோடு ஜபிக்கிறோம். நாங்களாம் சேர்ந்து அந்த ஒரு சாட்சிக்காக நாங்க ஜபிப்போம். அன்பு மிரக்கம கருமை நிறைந்த நல்ல தகப்பன சுவாமி, கர்த்தாவே அந்த குடும்பத்துல கூட நீர் பெரிதான ஒரு சாட்சியை நீர் ஏற்படுத்திருக்கிறீர் ராஜாவே. கர்த்தாவே நீர் சொல்லி இருக்கிறீர் ராஜாவே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீர் ராஜாவே. அப்படியே தகப்பன அந்த குடும்பத்துல இப்பொழுது பெரிதான ஒரு சமாதானம், பெரிதான ஒரு விடுதலை கொடுத்து ராஜாவே சுவாமி நீர் பெரிய ஒரு வழியை நீர் அவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர் ராஜாவே. கர்த்தாவே இந்த சமாதானத்தை குலைக்கவோ, இந்த அணுவிலே சுவாமி கொடுத்திருக்கிறதான இந்த ஒரு விடுதலை குலைக்கவோ எந்த ஒரு சத்துருக்களும் இன்னும் மனித தகப்பன இந்த குடும்பத்தின் மேல் கை வைக்காதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் சுவாமி. அணுவரே நீர் அப்படியாய் கொடுத்த அந்த சாட்சி ராஜாவே, இன்னுமாய் அநேகருக்கு போய் அணுவரே சுவாமி அவர்கள் சுவிசேஷம் பகிர கர்த்தாவே, உம்முடைய ஆத்மாக்களை உம்மண்டையில் வந்து சேர்க்க கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்வாள் செவிக்கிறேன். நீர் அப்படியா அவருடைய வாழ்க்கையில இன்னமாய் நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறத எல்லா சாட்சிகளுக்கும் உமக்கு நன்றி செலுத்தி செவிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே. நான் ஒரு சாட்சி ஒண்ணு சொல்லணும். போன சண்டே இங்க எங்களோட வீட்டுல நான் ஏற்கனவே இதுக்கு முதல்ல ஒரு தடவை நான் சொல்லியிருந்தேன், எங்களோட வீட்டுல ஒரு ஆலயமோட கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப அந்த ஆலயம் வந்து ஓப்பனிங்ல நாங்க திடீர்னு பாஸ்டர் வந்திருக்கிறாரு அப்படின்னு நாங்க செஞ்சதுதான். ஆனா இந்த வாரம் வந்து நாங்க என்ன நாங்க வந்து

0: അതൊക്കെ
1: ആഗ്രഹിക്കുന്ന ആണ്ടവരെ ദൈവപരമാക്കളും പാപത്തെ വെറുത്ത് യേശുക്രിസ്തുവിന്റെ രക്തം സകല പാപങ്ങളെ കഴുകി ശുദ്ധീകരിക്കും. വസനത്തിൻപടി ഒവ്വൊരുവരെയും കെട്ടിക്കൊണ്ടിരിക്കപ്പെടാതെ ഒരുവരുടെ പാപങ്ങളെ കഴുകുമ്പടിയാകെ ജപിക്കുന്നേൻ. അടവരെ നേരത്തിലും മണി അഭിഷേകത്തെ ഊറ്റുമ്പടിയാകെ ജപിക്കുന്നേൻ. ഉച്ചത്തലേരുന്ന് ഉള്ളങ്കാൽ വരയ്ക്കും യേശുവിൻ നാമത്തിൽ അഭിഷേകം ഇറങ്ങുവതാകെ. ഇൻ ദ നെയിം ഓഫ് ജീസസ്, മൈറ്റി നെയിം ഓഫ് ജീസസ്, ഹോളി നെയിം ഓഫ് ജീസസ്, ഒവ്വൊരുവരും പരിശുദ്ധമാക മാറ്റിവീരാക. പരിശുദ്ധ അലങ്കാരത്തോടും മറ്റൊള്ളതുകൊള്ള പരിശുദ്ധ ആവിനാൽ നിറപ്പി പരവസപ്പെടുത്തുവിനാക. അന്ന് സന്തോഷത്തെ പർലോക സന്തോഷത്തെ തന്നിരി, പർലോക അൻപൈ തന്നിരി, സമാധാനത്തെ തന്നിരി, മുടി ഒമ്പത് വിധമാന നല്ല ഗുണങ്ങളെയും തന്നിരി. നല്ല ഗുണങ്ങളെ ഒവ്വൊരു മക്കളും പരിശുദ്ധ ആവിയെ പെറുകിറ ഒവ്വൊരു മക്കളും പെറ്റ് അന്ന് പർലോക സിറ്റിഷനാക മാറി നോക്കിയ പർലോക പയണത്തില് അന്ന് നിള്ളലാണ് കാനാൻ ദേശത്ത് കളത്തി ചെന്ന് രംഗളെ നിജമാണ് പരമ കാനാൻ ദേശത്ത് കളത്തി ചെല്ലുന്നതിനാകെ പരിശുദ്ധ ആവിയെ തന്ന് സിറ്റിഷൻ ഓഫ് ഹെവിടെ എങ്ങൾക്ക് തന്നിരിക്കുകയാണ് പരിശുദ്ധ ആവിയെ പറയാതെ ഓരോരും ഇത് കണ്ടെത്തി കാലത്തില് പരിശുദ്ധ ആവിയെ പെറ്റ് ഇമ്മയ്ക്ക് പിന്നെ കുടിയിരുപ്പ് പരലോകത്തിൽ ഇരിക്കുന്നത് മർമ്മയിലും മോടു വാഴുകിറ വാഴ്വ് കവലയില്ലേ, കണ്ണീരില്ലേ, തുക്കമില്ലേ, മരണമില്ലേ, ഇറാക്കാലമില്ലേ. നന്ദി തുതി കന മഹിമേ ഒന്നാണ് വിദ്വനായി ഉമ്മക്കെ ചെലുത്തി ആണ്ടവരുമായ യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ഓരോരെയും ആശീർവദിച്ച് ജപിക്കുകയും നല്ല പിതാവേ. ആമേൻ, ആമേൻ, ആമേൻ,
2: ആമേൻ, ആമേൻ. റെക്കോർഡിംഗ് സ്റ്റോപ്ഡ്. ആമേൻ, ആമേൻ. നന്ദി പാസ് ആന്റൻദാസ്നം അരുമാന സേവിയെ കൊടുത്തീർക്കൾ. അനേക കാര്യങ്ങൾ ഞങ്ങൾ കറ്റിക്കൊണ്ടോ മറു ഉഴപ്പള്ളി പോകുമ്പോൾ മറ്റുള്ള കറ്റിക്കൊള്ളുവാൻ കത്ത് ഉങ്ങളെയും ഊഴിയങ്ങളെയും ദേവൻ ആശീർവദിപ്പാരാകെ. ആമേൻ, ആമേൻ,
1: ആമേൻ. ഗോഡ് ബ്ലെസ് യു മഹാനന്ദനായ. ഗോഡ് ബ്ലെസ് യു നേർകളേ. ആമേൻ.
2: ഇതുവരെ ഈ നേരവും ചെയ്തു കൊടുത്തവർ പാസ്റ്റർ ആന്റൻദാസ്നം സ്കാബ്രോ. തുടർന്ന് ഞങ്ങൾ പാസ്റ്റർ സാമുവൽ രാജ അരക്കപ്പുറം ബറ്റിക്കുളം ശ്രീലങ്ക. Praise for Pastor Samuel Raj. Praise the Lord.
3: Praise the Lord. Praise the Lord.
2: Praise the Lord. Praise the Lord. Shri Poda Vandukurigal. Shri Poda Vandukurigal. Indra Nalai Umudu Sedhika Kaathirukurom. Nangal Mattumalla. Anega Deshangal. Anega Pullegal. Umudu Sedhiyai Kekka Kaathirukurom.
3: நிகழ்ச்சி வழியாக நித்திய வெளிச்சத்தின் ஊடாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்க. நாங்கள் நேரடியாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 36 வசனமும் 28 வசனத்தை நாம் இன்றைய நாளில் தியானிக்கலாம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷ குமாரனுக்கு முன்பதாக நிக்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்திருங்கள் என்றார். 28 வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் இவைகள். லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நல்லது, நான் இந்த பகுதியிலிருந்து ஒரு தலைப்போடு கூட நம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கலாம். என்ன தலைப்பு என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளையின் காதுகளில் கேட்க வேண்டிய 4 சத்தங்கள். அழகவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையின் காதுகளில் கேட்க வேண்டிய 4 சத்தங்கள். இந்த உலகத்துல எத்தனையோ வகை வகையான சத்தங்கள் பெருகி கொண்டே போகிறது. இவ்வளவு சத்தங்கள் நாம் அன்றாட வாழ்க்கையில நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காலையில எழுந்து நித்திரைக்கு போகிற வரையிலும் எத்தனையோ வகை வகையான விதவிதமான சத்தங்களை நாம கேட்கிறோம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய காதுகளில எப்பொழுதும் கேட்க வேண்டிய நான்கு விதமான சத்தங்கள் என்ற தலைப்புல நான் மிக வேகமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்க வாசிக்க கேட்கலாம். முதலாவது சத்தம் ஏசாயா 6:8. ஏசாயா 6:8 இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 6:8, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார். எட்டாவது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். கவனிங்க, பரலோக தேவனுடைய சமூகத்திலிருந்து, பரலோகத்தில இருந்து ஒரு சத்தம் வருது, யார் என் காரியமாய் போவார், யார் என் வேலையாய் போவார் என்கிற ஒரு பிதாவினுடைய ஏக்க குரலை நாம் இந்த வேத வசனத்திலிருந்து கவனிக்கிறோம். மிக வேகமாய் நம்ம கடந்து செல்லலாம். இரண்டாவது ஒரு இடத்திலிருந்து ஒரு சத்தம் வருது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:16. லூக்கா 16:16 இப்படி வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:27-28 கவனிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். நல்ல கவனிங்க, உயர வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, அதே நேரத்துல அடிப்பாதாளத்துல இருந்தும் ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு ஐஸ்வர்ய வான் அவன் சொல்லுகிறான், ஐயோ வேதனை நிறைந்த இந்த இடத்துக்கு என் சகோதரர்கள் வராதபடிக்கு யாரையாவது அனுப்பி அந்த சகோதரர்களை தடுத்து நிறுத்த சொல்லுமே அப்படின்னு நரக பாதாளத்துல இருந்தும் ஒரு சத்தம் கேட்கிறது. இன்னொரு சத்தத்தை குறித்து வேதத்துல நாம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:16, அப்போஸ்தலர் 16:16 நாம வாசிக்கும் பொழுது இப்படி நாங்க வாசிக்கிறோம். 9:10 அப்போஸ்தலர் 16:9-10. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கோதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கோதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் என்னை அழைத்தார் என்று தான் நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கோதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். நல்ல கவனிங்க, 4வது இன்னொரு இடத்துல இப்படி ஒரு சத்தத்தை நாம கேட்க முடியும். 1 கொரிந்தியர் 9 இப்படி நாம வாசிக்கிறோம். 16:16 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்பதே. நல்ல கவனிங்க, 4 விதமான சத்தம். உயர வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, நரக பாதாளத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, பூமிக்கு மேல ஒரு கிராமத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, அதே நேரத்துல ஒரு தேவனுடைய மனுஷனுடைய இருதயத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. 4 வகையான சத்தங்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, இன்றைக்கு இந்த சத்தம் எல்லாவற்றையும் நீங்க கூர்ந்து கவனித்தீர்கள் சொன்னால், ஆண்டவருடைய முழு ஏக்கமும் முழு பாரமும் எதுவென்று சொன்னால், நாம் புறப்பட்டு போய் இருளில் இருக்கிற ஜனத்துக்கு வெளிச்சத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்பது. தேவன் நம்மிடத்தில் அதுதான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் யாருக்காவது இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்லணும், இந்த சுவிசேஷத்தை பற்றி சொல்லணும். அழிந்து போகிற இந்த ஜன கூட்டத்துல இருந்து ஒரு கூட்ட ஜனத்தை தனக்கென்று கத்த பிரித்தெடுப்பதற்காக அந்த பெரிய வேலைய ஆண்டவர் உங்களை நம்பி என்ன நம்பி இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார். பரலோக தேவன் அந்த ஏசாயா 6:8 கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு ஏக்கத்தோட ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நம்மிடத்துல ஒரு உதவி கேட்டு கையேந்து நிக்கிறது போல ஆண்டவர் காணப்படுகிறார். அவர் சொல்கிறார், யார் போவார் என் காரியமாய், என் வேலையா யார் போவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சத்தம் இன்றைக்கு நம்முடைய காதுகளில் கேட்குமானால், அல்லது அந்த நரக பாதாளத்துல இருந்து அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறது போல, யாரையாவது அனுப்பும், என் சகோதரர்கள் இந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு வராதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியாக யாரையாவது அனுப்பும் என்று சொல்லுகிற அந்த சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்குமானால், எனக்கு பிரியமான தேவதானமே, ஒரு ஆத்தும பாரம் நம்மை கவ்வி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போத்தனாகிய பவுலை அவ்வளவு பெரிய ஆத்தும தாகமுடையவனாய் மாற்றினது இதுதான். அவனுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவனை அந்த சத்தம் ஒவ்வொரு நாளும் ஊண்டி தள்ளிக்கொண்டே இருந்தது. தள்ளிக்கொண்டே இருந்து புறப்பட்டு போ, புறப்பட்டு போ, யாருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த இடத்துல கண்டாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த பட்டணத்துக்குள்ள போனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த கிராமத்துக்குள்ள போனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு. அந்த சத்தத்தை கேட்ட அந்த அப்போஸ்தலனாகிய பவுலால் சும்மா இருக்க முடியவில்லை. அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் ஆண்டவருக்காக அவர் பயன்படுத்தி கொண்டதை நாம் இங்க வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவர்களே, இந்த சிந்தையோடு கூட, இந்த நினைவுகளோடு கூட உங்கள் சிந்திக்கும்படியாக இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 4 வகையான சத்தம் நம்மை கவ்வி பிடிக்கட்டும், நம்மளை ஊண்டி தள்ளட்டும், ஒரு ஆத்தும ஆதாயகனா எங்களை மாற்றட்டும், சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு சுவிசேஷ வீரனாய் அது எங்களை மாற்றட்டும். ஆண்டோட சமூகத்துல இந்த சிந்தையோடு கூட நாம நேரம் அந்த மற்ற வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். வசனம் சொல்லுகிறது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்துல எப்படி வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்துல எப்படி வாசிக்கிறோம், என்ன அங்க நாங்க வாசிக்கிறோம், 36 வசனம். லூக்கா 21:36, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிக்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறது. நாம் ஒரு நாள் அவருக்கு முன்பதாக நாம் நிக்க போகிறோம். அவருக்கு முன்பதாக நாம் நிக்கும் பொழுது பூனி குறுகி வெக்கப்பட்டு தலை குனிந்து நிற்பவர்களாக அல்ல. பைபிள் சொல்லுகிறது 28 வசனம், 21 அதிகாரம் 28 வசனம் சொல்லுகிறது, தலையை நிமிர்த்தி உங்கள் தலைகளை உயர்த்தி மிகுந்த பலத்தோடு மிகுந்த சந்தோஷத்தோடு. இந்த பூமியிலே தேவனே நீர் எனக்கு கொடுத்த வாழ்நாளில இவ்வளவு ஜனங்களை ஆதாயப்படுத்தியிருக்கிறேன், இவ்வளவு ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறேன், இவ்வளவு ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு அவர் சமூகத்துல நாம் நிற்கும்படியாக தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நல்ல கவனிங்க, நாம் எல்லாரும் ஒரு நாள் நிக்க போகிறோம். நாம் எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த மாவட்டத்துல இருந்தாலும், எந்த மூல முழுக்கல இருந்தாலும், நாம் ஒரு நாள் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிக்க போகிறோம். வெறும் கையனாக அல்ல, வெறும் கையோடு கூட போய் வெக்கத்தோடு நிற்பவர்களாக அல்ல, ஆண்டவுடைய சமூகத்துல எதையாகிலும் சாதித்தவர்களாய், எதையாகிலும் ஆண்டவருக்கு செய்தவர்களாய், ஒரு கூட்ட சனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அவர் சமூகத்துல நாம் நிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் தியானித்து பார்க்க போகிறோம். நாம் தேவ சமூகத்துக்கு முன்னதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக ஒரு நாள் நாம் நிக்க போகிறோம். நல்லது. நான் இந்த இடத்துல 2-3 குறிப்புகளை மிக வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய சமூகத்துல, அது மனுஷகுமாரனுடைய முன்பதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு 4 காரியங்களை மிக வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு 4 காரியங்கள். வேத வசனங்களோடு கூட நாம் அவைகளை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 3 அதிகாரம் கவனிச்சு பாருங்க. ஆதிகாமத்தின் புஸ்தகத்துல 3:8 இப்படி சொல்லுகிறது, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது மனுஷ குமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு வல்லமை உண்டென்றால், ஒரு சக்தி உண்டென்றால், ஒரு காரியம் உண்டென்றால், வேதம் சொல்லுகிறது பாவம் உங்களை மனுஷ குமாரனுக்கு முன்பதாக நிக்க விடாதபடி அது உங்களை தடை செய்துவிடும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இதுவரையும் தேவனோடு கரம் கோர்த்து உலாவிக் கொண்டிருந்த ஆதாம் ஏவா, நல்ல கவனிங்க, இவர்கள் தேவனோடு கூட எப்பொழுதும் தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பதாக நிற்கிற மனுஷர்கள். ஆனால் ஒரு நாள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய போது தேவனுடைய கட்டளை அவர்கள் மீறின பொழுது அதுக்கு பின்னதாக அவர்களால் நிற்க முடியாமல் போய்விட்டது. நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது ஒரு சின்ன தவறு தான், சின்ன பாவம் தான், ஒரு சின்ன மீறுதல் தான், ஒரு சின்ன கீழ்ப்படியாமை தான், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன காரியம் தான், நாம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிற காரியங்கள், அது தேவனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்து விடுகிறது. தேவ சமூகத்துல நின்ற ஆதாம் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தூரமாய் நிற்கிறான். காரணம் என்ன? பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன என்னெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து நாம நிறைய பார்க்கலாம். இந்த பாவத்தினுடைய தன்மையை குறித்து நான் கொஞ்சம் உங்களோடு கூட சொல்லித்தர விரும்புகிறேன். வசனம் பாருங்க, சங்கீத புஸ்தகத்துல இப்படி வாசிக்கிறோம், 19:10 சங்கீத புஸ்தகம் 19:10 வேதம் சொல்லுகிறது 19:12-13 வசனங்களை பாருங்க. பாவமானது ஒரு வளரும் தன்மை உடையது என்று வேதம் சொல்லுகிறது. பாவமானது எப்படிப்பட்டதாம்? அது ஒரு வளரும் தன்மை உடையது. சங்கீதம் 19:12 வசனம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி கார், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். நல்ல கவனிங்க, இந்த வசனத்துல பாவத்தினுடைய தன்மையை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறான். முதலாவது சொல்லுகிறான் தன் பிழைகள் என்று சொல்லுகிறான், இரண்டாவது சொல்லுகிறான் மறைவான குற்றம் என்று சொல்லுகிறான், மூன்றாவது சொல்லுகிறான் துணிகரமான பாவங்கள் என்று சொல்லுகிறான், நாலாவது சொல்லுகிறான் பெரும் பாதகம் என்று சொல்லுகிறான். சாதாரணமான ஒன்று அல்ல பாவம் என்பது. நம்ம ஒரு சின்ன பாவத்துக்கு இடம் கொடுத்து விடுவோமா இருந்தால் அது வளர ஆரம்பித்து விடும், பெரும் பாதகத்துக்கு நேராய் அது நம்மை இழுத்து கொண்டு போய்விடும். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது சின்ன சின்ன தவறுகள் தான், அதை சரி செய்ய வேண்டிய நேரத்தில் நாம சரி செய்ய தவறிவிட்டோம் என்றால் சின்ன சின்ன காரியங்கள் தான் பெரிய துணிகரமான காரியங்களுக்கு அது நம்ம இழுத்து கொண்டு போய்விடும், பெரும் பாதகத்துக்கு அது நம்ம இழுத்து கொண்டு போய்விடும், மறைவான பாவங்களுக்கு அது நம்மை இழுத்து கொண்டு போய்விடும். ஆகவே வேதம் சொல்லுகிறது பாவமானது சிறிதாக நமக்குள்ள நுழைகிறது, அது பெரிய பெரிய அளவு அது வளர ஆரம்பித்து விடுகிறது. பாவம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தை விட்டு அது நம்மை பிரித்து விடுகிறது, தேவனுக்கு முன்னதாக நிற்க விடாதபடிக்கு அது நம்மை தடை செய்து விடுகிறது. ஆகவே முதலாவது மனுஷகுமாரனுக்கு முன்னதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு காரியம் உண்டென்றால் வேதம் சொல்லுகிறது பாவம் நம்மை தடுத்து விடுகிறது. இரண்டாவதாக வசனத்தை பாருங்க, இரண்டாவது வார வசனங்கள் நாம் கவனிக்கிறோம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் 4 வசனம் சொல்லுகிறது 16 வசனம், ஆதியாகமம் 4:16, அப்படியே காயும் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதெனுக்கு கிழக்கான நோத்தின் தேசத்திலே குடியிருந்தான். அழகவ நீங்க சகோதர பகை நாம் தேவ சமூகத்துல நிக்க விடாதபடிக்கு அது நம்மளை தடை பண்ணிவிடும். நல்ல கவனிங்க, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு நம்மை தடை செய்கிற ஒரு தீய சக்தி உண்டென்றால், ஒரு வல்லமை உண்டென்றால், வேதம் சொல்லுகிறது சகோதர பகை நம்மை மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு அது தடை செய்துவிடும். நம்மளோட வாழ்க்கையில நம் அநேக சகோதரர்களோடு பழகிறோம், அநேக நபர்களோடு நாம் நேரம் செலவிடுகிறோம். தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது, பிழைகள் நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவைகளை நாம் அப்பப்போ மன்னித்து மறந்து விடுவோமா இருந்தால் நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்துல நிக்க பாத்திரவான்களாய் மாறிவிடுவோம். காயினுடைய காரியங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்களேன், என்ன அங்கு நடந்தது? ரெண்டு பேரும் நன்றாக தான் இருந்தார்கள். இந்த காணிக்கை கொண்டு வந்து தேவ சமூகத்துல வைத்து தேவன் அங்கீகரித்தார் அங்கீகரிக்கவில்லை என்று இந்த சம்பவம் நடக்கும் வரையிலும் அவர்கள் நல்ல சகோதரர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்த பொழுது தன்னுடைய சகோதரன் இவ்வளவாயும் அவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தாரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல காயும் என்ன செய்யலையாம், சந்தோஷப்படல, அதை குறித்து எரிச்சலை அடைந்தான், பொறாமைப்பட்டான், கொலை செய்கிற அளவுக்கு அவன் கடந்து போய்விட்டான். இதனுடைய தாக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது அவன் கடவுளின் சந்நிதியில நிக்க முடியாதபடிக்கு அவன் துரத்தப்படுகிறான். எனக்கு பிரியமான தேவஜானமே, நாம் நம்முடைய சகோதரர்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சகோதரர்களை தப்புதங்களை தவறுகளை மீறுதல்களை நாம் தயவாக மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வசனம் சொல்லுகிறது மத்தியிலிருந்த சுவிசேஷம் 5வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, மத்தியிலிருந்த சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது 23, 24, 25 வசனங்களில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லுகிறார், ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக, அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாக, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்துக்கு ஒப்பு கூடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவனிடத்துல ஒப்பு கூடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில இருக்கும் பொழுதே சீக்கிரமாய் அவனோடு நல்மனம் பொருந்து. நல்ல கவனிக்க, வேதம் சொல்லுகிறது மனம் திரும்புங்க, ஒப்புரவாகுங்க, நல்மனம் பொருந்துங்க. ஒரு நாள் நாம் மனுஷ குமாரனுக்கு முன்பதாக நிக்க வேண்டியதாயிருக்கும். எனக்கு பிரியமான தேவனுடைய வசனம் சொல்லுகிறது நாம் நம்முடைய சகோதரர்களோடு ஒன்று சேர்ந்து பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலதரப்பட்ட மனுஷர்கள் தான், ஆனா அவர்களோடு சேர்ந்து கரம் கோர்த்து பயணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட இடத்துல தேவன் பெரிய எழுப்புதலை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். வசனம் சொல்லுகிறது பாருங்க, 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 18வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்க, அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபிடத்தை அவன் செப்பனிட்டான். நல்லா வசனத்தை கவனிச்சு பாருங்க, பிரிந்து கிடந்த கோத்திரத்தார், அங்கங்கே இஸ்ரேல் கோத்திரம் யூதா கோத்திரமாக இப்படி பிரிந்து கிடந்த கோத்திரத்தார் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு அவன் கொண்டு வந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து, வேதம் சொல்லுகிறது அவன் சகல பலிபீடங்களையும் செப்பனிட்டான், சரி செய்ய வேண்டியதை சரி செய்தான், சீர் செய்ய வேண்டியதை சீர் செய்தான். வேதம் சொல்லுகிற அந்த பகுதியை வாசித்து பாருங்கள், என்னை கேட்டறிலும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுத்த பொழுது வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்த அந்த பலிகளை எல்லாம் அச்சித்து போட ஆரம்பித்தது. நாம் சகோதரர்களாக ஒருமித்து நிக்கிற பொழுது தேசத்துல ஒரு பெரிய தாக்கத்தை நாம் ஏற்படுத்தி விட முடியும். நாம் ஒருமித்து காரியங்களை செய்யும் பொழுது பெரிய அசைவை நம்மளால கொண்டு வந்து விட முடியும். ஒருவருக்கு ஒருவர் விரோதித்து பகைத்து பட்சித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிராமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய காரியம் தேசத்துல ஒரு பெரிய காரியம் நடைபெற வேண்டுமா, நான் என்னுடைய பகுதியில நான் சீர் செய்ய வேண்டியது சரி செய்ய வேண்டியது நான் சரி செய்து முன்னேறி கடந்து செல்ல வேண்டியவனாக நான் இருக்கிறேன். 3வதாக வேதம் சொல்லுவது மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற 3வது காரியம் வசனம் சொல்லுகிறது எசேக்கியேல் புஸ்தகம் பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 20 எட்டாவது அதிகாரம், எசேக்கியேல் 28வது அதிகாரம் வசனம் சொல்கிறது. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 13 தொடக்கம் 17வது வசனம் வரை வாசித்து பாருங்களேன். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதோனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமதகம், யஸ்பி, யந்திர நீளம், மரகதம், மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களும் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல பாத்தியங்களோடு உன் நாகசுரம் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 28வது வசனத்திலிருந்து பாருங்களேன், 17வது வசனம் வரைக்கும், 17வது வசனம் இப்படி முடிகிறது. நீ உன் அழகினால் உன் இருதய மேட்டிமை ஆயிற்று, உன் மீறுதலினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பதாக வேடிக்கை ஆக்குவேன். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது பெருமை, மன மேட்டிமை தேவ சமூகத்துல இருந்து நம்மை தள்ளி விடுகிறது. நாம் மனுஷ குமாரனுக்கு நிக்க முடியாதபடிக்கு அது நம்மை தடை செய்து விடுகிறது. மன மேட்டிமை பெருமை நம்மை தடை செய்கிற தீய சக்திகளாகும். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை நாம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஒரு லூசிபர் என்கிற ஒரு தூதனை குறித்து சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் எப்பொழுதும் தேவ சமூகத்துல நின்ற ஒரு தூதன், இன்றைக்கு பேயாக பிசாசாக பூமியை கெடுத்து நாசமாக்குற ஒரு மோசமான ஆளாக சுற்றி திரிய காரணம் என்ன? ஒரு நாள் அவனுடைய மனதுல ஒரு மேட்டிமை வந்தது, ஒரு பெருமை வந்தது. என்ன? நானும் தேவனை போல ஆகும், நானும் இந்த ஆராதனைகளுக்கெல்லாம் பாத்திரவனாய் மாறுவேன் என்கிற ஒரு எண்ணம் வந்த மாத்திரத்துல தேவன் அவனை அந்த இடத்துல இருந்து தள்ளி போட்டார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று பேரன் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, தேவனுடைய பெரிய விருப்பம் என்னவென்றால் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதுதான், நம்மை மேன்மையாக சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பதுதான். தேவன் நம்மை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை உயர்த்தி கொண்டு போகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் தாழ்மை உள்ளவர்களாய் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே இன்னும் நான் உண்மை அறியணும், இன்னும் நான் உண்மை கிட்டி சேரணும், இன்னும் நான் உங்களுடைய பலத்தின் மேல பலன் அடையும், மகிமை மேல மகிமையை காணும், கிருபை மேல கிருபை பெறணும் என்று நம்மை தாழ்த்தி தாழ்த்தி தேவ சமூகத்துல நாம் முன்னேறி போக வேண்டுமே ஒழிய நாம் பெருமையாக எதையும் சொல்லிடக்கூடாது, பெருமையாக எதையும் பேசிடக்கூடாது. தானியேல் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல ஒரு நேபுக்கேச்சர் சொல்லுகிறான், நான் கட்டின மகாபெரிய பாபிலோன். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தைகளை சொன்ன மாத்திரத்துல தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சியை பட்டலிடுகிறான், எதிர்த்து நிற்கிறார். பெருமையாய் பேசுகிறவர்கள் ரொம்ப கவனமா நாம இருக்கணும். தேவன் நம்மளை எவ்வளவு உயர்த்திருந்தாலும் ஊழியத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, வேலை ஸ்தலத்திலையும் சரி, எந்த இடத்திலையும் கத்த நம்மளை உயர்த்தி வைத்திருந்தாலும் நம்மை தாழ்த்தி நம்ம தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்வோமா என்று சொன்னால் தேவன் நம்மை மேன்மையாக வைக்க அவர் ஆரம்பிக்கிறார். நான்காவதாக ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நல்ல கவனிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது. 8வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், லூக்கா 18:8 வசனம் சொல்லுகிறது பாருங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். விசுவாச குறை, நல்லா கவனிங்க, இந்த நாட்களில இந்த கடைசி நாட்களில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய சவால் என்னவென்றால் விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்வதுதான், விசுவாசத்துல உறுதியாய் இருப்பதுதான். இந்த நாட்கள் மிக மோசமாக சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிற அந்த விசுவாசத்தை கெடுக்கலாம், அழிக்கலாம், அதை ஒன்றும் இல்லாதபடி எல்லாவற்றையும் எடுத்து போடலாம் என்று போராடுகிற ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, வசனம் சொல்லுகிறது பாருங்க, பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். லூக்கா 22 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது லூக்கா 22:31 வசனம், பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னதாக மேல் வசனங்களை கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். 30 வசனத்துல இப்படி சொல்லுவார், நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல உட்காருவீர்கள் என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்த திட்டங்களை ஆண்டவர் பகிர்ந்து கொள்கிறார். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை குறித்து பேசும்போது சொல்வார், நீங்க ஒரு காலம் வரும், நீங்க இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நீங்க நியாயம் தீர்ப்பீங்க, இஸ்ரவேல இருக்கிற 12 கோத்திரத்தின் சிங்காசனத்துல நீங்க உட்கார்ந்திருப்பீங்க, நீங்க என்னோட கூட பந்தி இருப்பீங்க. ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு, ஒரு மகிமையான ஒரு வெளிப்பாடு. இதை பெற்றுக்கொண்ட அந்த சீடர்களை குறித்து வேதம் சொல்கிறது. உடனே 31:2 வசனம் சொல்கிறது, சாத்தான் அவனை சுலகுனாலே புடைக்கிறதுக்கு தேவனிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் சாத்தான் தேவனுடைய உத்தரவை பெற்று சோதிப்பதுக்கு அவன் கடந்து வருவான். எதற்காக கடந்து வருவான் தெரியுமா? உங்களில் இருக்கிற அந்த கொஞ்ச விசுவாசத்தை உங்களிலிருந்து எடுத்து போடுவதற்கு தான். தேவன் தொடக்கின தேவன் முடிக்கிற அந்த விசுவாசத்தை உங்களிலிருந்து எப்படியாவது நீக்கி போட வேண்டும் என்பதுதான். அந்த யோபோட வாழ்க்கையில நடந்த அந்த காரியங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது எந்த வகையிலும் சாத்தான் அந்த சோதனைக்காரர்களை கொண்டு பாருங்க, ஆடு மேய்த்தவன் எல்லா ஆடுகளும் சாகிறது, ஆனா ஒரு வேலைக்காரன மாத்திரம் சாத்தான் நிறுத்தி வைத்திருந்தான். வீட்டுல எல்லாரும் மடிந்து போறாங்க, ஆனா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன மாத்திரம் ஏன் அவன் அப்படி வைத்திருந்தார் இந்த சாத்தான்? நல்லா கவனிங்க, இவன் ஓடி போய் அந்த யோபுக்கு சொல்ற பொழுது யோபு தான் கஷ்டப்பட்டு அழுது புலம்பி வேதனையோடு ஆண்டவர் மறுதளிக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய நோக்கம். கடைசியாக எல்லாம் முயற்சியையும் செய்து பார்க்கிறான். யோபு கொஞ்சமும் அசைகிற மாதிரி இல்லை. தன்னுடைய மனைவியையாவது பயன்படுத்தி அந்த மனைவியை குறித்து பேசும்போது அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா பாருங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். எல்லா வகையிலும் அவன் தேவன் பேரில் வைத்த அந்த நம்பிக்கையை அவனிருந்து எடுத்து போடுகிறதுக்கு அந்த சாத்தான் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் கொஞ்சமும் அசைய மாட்டேன் என்று சொல்லி. நல்ல கவனிங்க, ஆகவே கடைசி காலத்துல வாழ்கிற இந்த நாட்களில நமக்கு ஒரு பெரிய சவால் இருக்கிறது, நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. நமக்கு கிடைத்த இந்த விசுவாசத்தை தக்க வச்சு கொள்வதுக்கு, பாதுகாத்து கொள்வதுக்கு. ஏன்னா நீங்க வசனங்களை நான் நிறைய சொல்ல முடியும், வசனங்களை பாருங்க. ஒரு 1 தீமோத்தேயு புஸ்தகம் வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். வசனங்களை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 4:7 நாங்க இப்படி வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு புத்தகம் 4:7 இப்படி வாசிக்கிறோம். பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், அதோடு அவர் நின்று விடினான், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல கவனிங்க, எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சவால் இந்த காலத்துல இந்த நேரத்துல சத்துரு உங்களை இலக்கு வைத்து தாக்குறதுக்கான முதல் காரணம் உங்களில் இருக்கிற அந்த விசுவாசத்தை எப்படியாகிலும் எடுத்து போட வேண்டும் என்பதுதான். இன்னொரு வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 4:1 சொல்லுகிறது பாருங்க, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட வஞ்சிக்கிற ஆவிகளின் பிசாசுகள் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஒரு காலம் வரும், தேவனுடைய சனங்கள் வஞ்சிக்கிற போதனையில சிக்குண்டு விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு காலம் வரும். யூதா எழுதின சுவிசேஷத்தை பாருங்களேன். யூதா எழுதின புஸ்தகம் வெளிப்படுத்தினுக்கு முன்பதாக இருக்கிற புஸ்தகம் 3 வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். யூதா 3 வசனம் அதிகாரம் அதுல இல்ல, நாம 3 வசனத்தை பாருங்க, பிரியமானவர்களே பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கு, பரிசுத்த வான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க தைரியமாய் போராட வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். ஒரு விசுவாச போராட்டம் வரும். கடைசி நாட்களில நிற்கிற நம்முடைய வாழ்க்கையில சத்துரு தன்னுடைய கைகளில எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்னவென்றால் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை சிதறடிப்பதுதான், நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வேரோடு புட்டிங்கி எறிவதுதான். என்ன முயற்சி செய்து ஆகிலும் இந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக தேவன் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுலை கூட நாமும் சொல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுகிறது. நாம் ஒன்று தீமோத்தேயு புஸ்தகம் முதலாவது அதிகாரம், ஒன்று தீமோத்தேயு முதலாவது அதிகாரம் 18-19 வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லு, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனுமாயிரு. இந்த நல் மனசாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்லா கவனிங்க, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து பவுல் சொல்லும் பொழுது ஒரு கப்பல் பிரயாணத்துக்கு அது ஒப்பிட்டு பேசுகிறார். நல்ல கவனிங்க, ஒரு கப்பல் ஒரு ஓட்டம் விழுந்துட்டுன்னு சொன்னா அந்த கப்பல் உடனே மூழ்கி விடுவது இல்லை, அது படிப்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அது அப்படியே ஒரு பெரிய நீண்ட காலம் எடுக்கும். அந்த கால இடைவெளியில கடைசியிட இறுதி முடிவு என்னென்றால் அந்த கப்பல் அப்படியே மூழ்கி விடக்கூடியதா இருக்கும். இன்றைக்கும் சத்துரு நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன ஓட்டையை போட்டுட்டு சத்தப்படாம இருக்கிறான். அவனுக்கு நன்றாக தெரியும் இந்த ஓட்டையானது ஒரு நாள் இந்த முழு கப்பலையே மூழ்கடித்து விடும் என்று சொல்லி. இந்த கப்பல் கரை சேருகிற ஒரு கப்பல் அல்ல, இந்த கப்பல் இலக்கை நோக்கி பயணிக்கிற கப்பலா இருந்தாலும் கரை போய் சேருகிற ஒரு கப்பல் அல்ல, இடையிலே மூழ்கி விடக்கூடிய கப்பல். காரணம் என்ன? விசுவாசத்தை எப்படியாகிலும் சேதப்படுத்தி விட வேண்டும், விசுவாசத்தை எப்படியாகிலும் உங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து போட வேண்டும், விசுவாசத்தை எப்படியாகிலும் உங்களுடைய இருதயத்திலிருந்து நீக்கி போட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும் பொழுது கடைசி நாளில விசுவாசத்தை காண்பாரோ. நல்லா கவனிங்க, நல்லா நமக்கு ஜெபிக்க தெரியும், நல்லா ஆண்டவர் சமூகத்துல பரிசுத்தமாய் வாழ தெரியும், ஆனால் நாம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில அந்த விசுவாசத்துல எவ்வளவு ஆழமாய் ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு இருக்கிற பெரிய சவாலாகும். ஏதோ நம்ம வாயினால பேசி போகிறதுனால அல்ல, ஆராதனைகளுக்கு போய் கலந்து கொள்கிறதுனால அல்ல, எந்த சோதனையிலும் எந்த மோசமான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நின்று தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்கும். கடைசி நாளில் ஆண்டவர் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பெரிய சவால்களுக்கு முகம் கொடுத்து நாம் தேவ சமூகத்துல ஒரு நாள் வந்து நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நன்றாக நீங்க 4 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். பாவம் நம்மை தேவ சமூகத்தில் நம்மை நிற்க விடாதபடி தடை செய்து விடும். சகோதர பகை நம்மை தேவ சமூகத்துல நிற்க விடாதபடி நம்மை தடை செய்து விடும். பெருமை நம்மை தேவ சமூகத்துல நிற்க விடாதபடி தடை செய்து விடும். கடைசியாக விசுவாச குறைவு நாம் தேவ சமூகத்துல நிற்க விடாதபடிக்கு நம்மை தடை செய்து விடும். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் இவைகளை மனதில கொள்வோம். நம்முடைய நினைவெல்லாம், நம்முடைய எண்ணம் எல்லாம், நம்முடைய ஏக்கம் எல்லாம் நாங்க முன்பு பார்த்தோம் இல்லையா, முன்பு வாசித்தோம் இல்லையா, 4 வகையான சத்தம் இந்த உலகத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த மக்கதுனியா மனுஷன் வந்து நின்று கூப்பிட்டது போல இன்றைக்கும் கிராமங்கள்ல இருந்து ஜனங்கள் வேங்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க, பட்டணங்கள்ல இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க, தேசங்கள்ல இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. யாராகில் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராகில் எங்களுக்கு இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்ல மாட்டாங்களா, யாராவது எங்களை நல்வழிப்படுத்த மாட்டாங்களா, யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? நரக பாதாளத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அவன் சொல்லுகிறான், ஐயோ இந்த நரக வேதனைக்கு நான் தான் உள்ளே வந்துட்டேன், நான் தான் தவறுதலா இங்க உள்ள வந்துட்டேன், நான் எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிருந்த எல்லாவற்றையும் நான் தள்ளி விட்டுட்டு என்னுடைய பாவத்து நிமித்தம், என்னுடைய அநியாயத்து நிமித்தம், என்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் நான் இந்த இடத்துல வந்து தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா என் சகோதரர்கள் அங்கு வந்துட வேணாம். யாரையாகிலும் அனுப்புங்கள். பரந்த நரக பாதாளத்துல இருந்து கேட்கிற சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கும். தேவனுடைய இயக்கத்தை பாருங்க. ஏசாயா 6:8 சொல்லுகிறது, யார் என் காரியமாய் போவார், யார் என்னுடைய வேலையாய் போவார், அழிந்து போகிற ஜனங்களுக்கு என் செய்தியை சுமந்து கொண்டு யார் போவார் என்கிற அந்த தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டு ஒரு பவுளை போல. எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, 1 Corinthians 9:6 இப்படி நாம வாசிக்கிறோம், பவுளை போல ஆண்டவரே என்னை அனுப்பும், ஒரு ஏசாவை போல என்னை அனுப்பும், ஒரு பவுலை போல நான் இந்த தேசங்களுக்கு, இந்த பட்டணங்களுக்கு, இந்த கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என் மேல விழுந்த கடமை. நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த உரிமையோட வார்த்தையின்படியே என்னை அனுப்பும், நான் அதுக்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க முடியுமா? அப்படியானால் தேவன் உங்களை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பூமியில இவ்வளவோ வகை வகையான விதவிதமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய சத்தம் வானத்துல இருந்து கேட்கிறது, நரக பாதாளத்துல இருந்து கேட்கிறது. மக்கோதுனியா மனுஷன் போல கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறது. ஆண்டவரே பவுலுடைய உள்ளத்துல ஒரு சத்தம் கேட்கிறது. அப்படிப்பட்ட அந்த சத்தத்தை கேட்கிற அந்த பாக்கியம் எனக்கு தாரும். என்னையும் பவுலை போல ஆத்தும ஆதாயகனாய் மாற்றும். ஒரு கவ்வி பிடிக்கிற ஒரு ஆத்தும பாரம், பரவி செல்லுகிற ஒரு ஆத்தும பாரம் என்னுடைய வாழ்க்கையில். ஆண்டவரே இந்த சத்தங்களை கேட்கும் பொழுதெல்லாம் நான் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும் என்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே வர, என்னை மீட்டு ரட்சித்த ஆண்டவருக்காக எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டு அந்த ஆண்டவருக்காக எதாவது செய்யணும் என்கிற அந்த பெரிய தாக்கம், பெரிய பாரம் என்னை கவ்வி பிடிக்கட்டும். உம்முடைய கரத்துல ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுன வல்லமுள்ள நாம என்றும் கைவிடார் நாங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் என நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: நன்றி பாஸ்டர் சாமுவேல் ரேஸ். நீங்க வேதாமத்தில் உள்ள அதிகாரம் வசனம் எல்லாத்தையும் தொகுத்து விட்டீர்கள். அப்படியாக 4 காற்று 4 சத்தம் முந்தியோர் செய்து கொடுத்தீர்கள். 4 காற்று இப்பொழுது 4 சத்தம், அதாவது உயர வானத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, கிராமத்திலிருந்து, மனுஷத்திலிருந்து. அருமையான ஒரு வெளிப்பாடு. அடுத்தது தடை செய்கிறது ஆதியம் பாவம், சகோதர பகை, பெருமை, விசுவாச குறைவு. இவ்வளவு காரியங்களையும் வேதாமத்தில் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் எப்படி தொகுத்தீர்கள் என்பதை நம்ம சிந்திக்க வந்துருக்கோம். இத்தனை
0: அவர் கைவிடார், கைவிடார் என்றென்றும் கைவிடார். அவர்
2: காரங்களை இவ்வளவு வார்த்தையை தொகுத்து தொகுத்து வேதாமத்தில் உள்ள அதிகமான அதிகாரங்களையும் வார்த்தையும் தொகுத்து இந்த செய்தியை கொடுத்திருந்தார். மிகவும் மிக ஒரு ஆசிரமம் இருக்குது. நான் சிந்திக்கிறது ஏன் உங்களுக்கு 4 காற்று நான் 4 என்று வருகிறதே அதான் சிந்தனை இருக்கு. 4 காற்று சொன்னீங்க, 4 சத்தம் சொல்றீங்க, ஏன் பாஸ்டருக்கு 4
0: வருது?
2: ஒரு சிந்தனை இருக்கு. அருமையான அருமையான வாசம். இது எனக்கு பிடிச்சது. அந்த பாதாளத்திலிருந்து வரும் சத்தம் இதுதான் எனக்கு பிடிச்சது. பாதாளத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. ஐயா நான் தான் வந்துட்டேன், இந்த சோரங்க சோரல் இருக்கு, இப்ப சொல்லுங்க. பாத்திரனாலும் நடக்காது. அருமையான எங்கே இருந்தது எல்லாம் தொகுத்தீங்கன்னு நான் அறிய மாட்டேன். அடுத்தது இந்த மனுஷ இருதயத்திலிருந்து வர்றது நல்ல நல்ல செய்தியை கொடுத்துருக்கிறீர்கள். இதை நான் இன்னை மறு ஒழுப்பில் கேட்பேன். இப்ப கேட்டுட்டு மறு ஒழுப்பில் 6 லாக் கேட்டாத்தான் இன்னும் அதிகமாக விளங்கும் எனக்கு. நல்ல செய்தி பாச. நீங்க எத்தனை எவ்வளோ நேரம் எடுத்தீங்களோ எனக்கு தெரியாது. செய்தியை நீங்க ஏற்படுத்துறதுக்கு குறைஞ்சது 2 மத்தியானமா வந்திருக்கு. குறைஞ்சது அவ்வளோ நேரத்தை தேவனுக்காக நீங்க இந்த வார்த்தையை கொடுத்துருக்கு. பார்த்து உண்மையில இந்த வார்த்தை உலகமங்கும் விதைக்கப்படும். 1985 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை எல்லாம் விதைக்கப்படும், எல்லாரும் ஆண்டோட சொந்தம் ஏற்றுக்கொள்ள, அந்த ஆசீர்வாதம் உங்களும் உங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் சபைக்கு தான் தருவேன். அமே

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: Recording in progress. யோசுவா 11 அதிகாரம். ஆத்சோரின் ராஜாவாகிய யாபீன் அதை கேள்விப்பட்ட போது அவன் மாதோனின் ராஜாவாகிய யோபாவிடத்திற்கும் சிம்ரோனின் ராஜாவிடத்திற்கும் அக்சாபின் ராஜாவினிடத்திற்கும் வடக்கே இருக்கிற மலைகளிலும் கின்னரோத்துக்கு தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கு எல்லையாகிய தோரிலும் இருக்கிற ராஜாக்களிடத்திற்கும் கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானியரிடத்திற்கும் மலைகளில் இருக்கிற எமோரியர் ஏத்தியர் பெருசியர் எபூசியரிடத்திற்கும் எர்மோன் மலையின் அடியிலே மிஸ்பா சீமையில் இருக்கிற ஏவியரிடத்திற்கும் ஆள் அனுப்பினான். அவர்கள் கடற்கரை மணலை போல் ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள். இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண வந்து மேரோம் என்கிற ஏரி அண்டையிலே ஏகமாய் பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்புக் கொடுப்பேன். நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவாய் என்றார். யோசுவாவும் அவனோட கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மேரோம் ஏரி அண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள். கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவர்களை முறிய அடித்து பெரிய சீதோன் மட்டும் மிஸ்ரபோத் மாயும் மட்டும் கிழக்கே இருக்கிற மிஸ்பே பள்ளத்தாக்கு மட்டும் துரத்தி அவர்களில் ஒருவரும் மீதியாயிராதபடி அவர்களை வெட்டி போட்டார்கள். யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடி அவர்களுக்கு செய்து அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டரித்தான். அக்காலத்திலே யோசுவா திரும்பி ஆத்சோரை பிடித்து அதன் ராஜாவை பட்டயத்தினால் வெட்டி போட்டான். ஆத்சோர் முன்னே அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் தலைமையான பட்டணமாயிருந்தது. அதில் இருந்த நரஜீவன்களை எல்லாம் பட்டய கருக்கினால் வெட்டி சங்காரம் பண்ணினார்கள். சுவாசம் உள்ளது ஒன்றும் மீதியானதில்லை. ஆத்சோரையோ அக்கினியால் சுட்டரித்தான். அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களையும் அவைகளுடைய எல்லா ராஜாக்களையும் யோசுவா பிடித்து பட்டய கருக்கினால் வெட்டி கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்டபடி அவர்களை சங்காரம் பண்ணினான். ஆனாலும் தங்கள் அரணிப்போட இருந்த பட்டணங்களையெல்லாம் இஸ்ரவேலர் சுட்டரித்து போடாமல் வைத்தார்கள். ஆத்சோரை மாத்திரம் யோசுவா சுட்டரித்து போட்டான். அந்த பட்டணங்களில் உள்ள மிருக ஜீவன்களையும் மற்ற கொள்ளை பொருள்களையும் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள். ஆனாலும் எல்லா மனுஷரையும் அழித்து தீர் மட்டும் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். சுவாசம் உள்ள ஒன்றையும் அவர்கள் மீதியாக வைக்கவில்லை. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. இந்த பிரகாரமாக யோசுவா சேயிருக்கு ஏறிப்போகிற ஆலாக் மலை துவக்கி லீபனோனின் பள்ளத்தாக்கில் எர்மோன் மலையடியில் இருக்கிற பாகால் காத் மட்டுமல்ல அந்த முழு தேசமாகிய மலைகளையும் தென் தேசம் யாவையும் கோசேன் தேசத்தையும் சமனான பூமியையும் நாட்டுப்புறத்தையும் இஸ்ரவேலின் மலைகளையும் அதன் சம பூமியையும் பிடித்து கொண்டு அவைகளின் ராஜாக்களையெல்லாம் பிடித்து அவர்களை வெட்டி கொன்று போட்டான். யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லாரோடும் யுத்தம் பண்ணினான். கிபியோனின் குடிகளாகிய ஏவியரை தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரவேல் புத்திரரோட சமாதானம் பண்ணவில்லை. மற்றெல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தார்கள். யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயம் கடினமானதும் இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாயிருந்தது. அக்காலத்திலே யோசுவா போய் மலை தேசமாகிய எபிரோனிலும் தெபீரிலும் ஆனாபிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இஸ்ரவேலின் சகல மலைகளிலும் இருந்த ஏனாக்கியரை நிக்கிரகம் பண்ணி அவர்களை அவர்கள் பட்டணங்களோடும் கூட சங்கரித்தான். இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாயிருந்தார்கள். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால்
1: ஏசாயா 15 அதிகாரம். மோவாபின் பாரம். இரவிலே மோவாபில் உள்ள ஆர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரமாயிற்று. இரவிலே மோவாபில் உள்ள கீர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரமாயிற்று. அழும்படி மேடைகளாகிய பாயித்துக்கும் தீபோனுக்கும் போகிறார்கள். மெதேபாவின் நிமித்தமும் மோவாப் அலறுகிறது. அவர்களுடைய தலைகளெல்லாம் மொட்டையடித்திருக்கும், தாடிகளெல்லாம் கத்தரித்திருக்கும். அதன் வீதிகளில் இரட்டை கட்டிக்கொண்டு எல்லாரும் அதன் வீடுகள் மேலும் அதன் தெருக்களிலும் அலறி அழுது கொண்டிருக்கிறார்கள். எஸ்போன் ஊராரும் எலையாலே ஊராரும் கூக்குரல் இடுகிறார்கள். அவர்கள் சத்தம் யாகாஸ் மட்டும் கேட்கப்படுகிறது. ஆகையால் மோவாபின் ஆயுதபாணிகள் கதறுகிறார்கள். அவனவனுடைய ஆத்மா அவனவனில் கிளேசப்படுகிறது. என் இருதயம் மோவாபின் நிமித்தம் ஓலமிடுகிறது. அதிலிருந்து ஓடி வருகிறவர்கள் 3 வயது கிடாரியைப் போல அலைகிறார்கள். லூகித்துக்கு ஏறி போகிற வழியிலே அழுகையோட ஏறுகிறார்கள். ஓரோநாயீமின் வழியிலே நொறுங்குதலின் கூக்குரல் இடுகிறார்கள். நிம்ரீமின் நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் பாழாய்ப்போம். புல் உலர்ந்து முளை அழிந்து பச்சை இல்லாமற் போகிறது. ஆதலால் மிகுதியாக சேர்த்ததையும் அவர்கள் சம்பாதித்து வைத்ததையும் அலரிகளின் ஆற்றுக்கப்பாலே எடுத்துக்கொண்டு போவார்கள். கூக்குரல் மோவாபின் எல்லையெங்கும் சுற்றும். எக்லாயின் மட்டும் அதன் அலறுதலும் பெரேலின் மட்டும் அதன் புலம்புதலும் எட்டும். தீமோனின் தண்ணீர்கள் இரத்தத்தால் நிறைந்திருக்கும். தீமோனின் மேல் அதிக கேடுகளை கட்டளையிடுவேன். மோவாபிலே தப்பினவர்கள் மேலும் தேசத்தில். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2 நிருபம் 1 அதிகாரம். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள்

நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வளமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரிகைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகல்லு ஏர்மகனே முதலா என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய். ஒனேசி போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளை இடுவாராக. அவன் அநேகந்தரம் என்னை இளைப்பாற்றினான். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ

0: Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 63:4 வாசிக்கலாமா? என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நேற்றுக்கு பார்த்தோம் ஜீவனை பார்க்கிற உமது கிருபை நல்லதுன்னு பார்த்தோம்ல. இன்னைக்கு ஜீவனுள்ள மட்டும், ஆமேன். இந்த ஜீவனை குறிச்சுதான் இதத்துல அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவன் எதுல இருக்குங்க? ரத்தத்துல இருக்கு. கல்வாரி சிலுவையில கர்த்தராக இயேசு கிறிஸ்து எதை இழந்தாருங்க? தன்னுடைய சுய ரத்தத்தை இழந்து நம்மை மீட்டுக் கொண்டார் இல்லைங்களா? அதை இழந்துட்டார், அதை கொடுத்தார். அதை கொடுத்துதான் விளைக்கிறமா கொடுத்தது நம்மை மீட்டுக் கொண்டார். அப்ப அவர் ஜீவனையே கொடுத்தாரா? என்ன கொடுத்தாரு? நமக்காக ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். அந்த தெய்வத்திற்கு நீங்களும் நானும் என்ன திரும்ப கொடுக்க போகிறோம்? திரும்ப என்ன கொடுத்து அந்த நன்மைக்கு பதிலாக நன்றி சொல்ல போகிறோம்? நம்முடைய ஜீவன். ஆமேன். அவர் சொல்றாரு ஜீவனுள்ள மட்டும். நம்முடைய ஜீவனா நம்முடைய உயிரை கொடுப்பதில்லை. ஜீவனுள்ள மட்டும் நான் நம்மை துதித்து, என்னவா துதிக்கணும்? அவ்வளவுதான். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை துதிக்கிறது தான் நாம் அவருக்கு செய்கிற நன்றி பலி. அப்ப துதிக்கிறதுங்கிறது நார்மலான விஷயம் இல்ல. நாம் ஆழத்துல போய் துதிக்கணும். நார்மலா உதடுகள்னால துதிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் வராது. ஒரு பிராக்டிக்கலா எப்பொழுதும் நடக்கிற மாதிரி ஒரு ஜெபத்தை

0: செய்யாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு துதிக்க கற்றுக் கொடுங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. ஆண்டவர் என்ன செய்வாருங்க, துதிக்கவும் ஜெபிக்கவும் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுப்பார். அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. மாம்சத்துல பிராக்டிஸ் பண்ண மாதிரி ஜெபிச்சுக்கிட்டும் துதிச்சுக்கிட்டும் இருக்க கூடாது. துதிக்கிறதுல உங்க ஆழம் இருக்கணும், உங்க அன்பு வெளிப்படணும், உங்க நன்றி வெளிப்படணும். அந்த துதித்ததுல ஒரு தேவ மகிமை வெளிப்படணும், அதான் துதி. அப்ப எது வரைக்கும் துதிக்கணுமா? நீங்களும் நானும் ஜீவன் உள்ள மட்டும் தாவீது சொல்றாரு, என் ஜீவன் போகும் வரைக்கும் நம்ம துதிப்பையா. துதிக்கிறது மட்டுமல்லையா, அவர் சொல்றாரு, துதித்து துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அவருடைய நாமம் என்ன? நமக்கு இப்ப தெரியும், இயேசு கிறிஸ்தன். அன்னைக்கு தெரியுமா? ஆமென். கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறார் பாருங்க, கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறார் அவருக்கு. உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதாங்க, அவரோட நாமத்தை சொல்லணும். எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களும் அவரோட நாமத்தை நம்ம சொல்லணும். எல்லா ஒரு சுகமேனமா இயேசுவின் நாமத்தினாலே. இல்லை வேற வழியே கிடையாதுங்க. எந்த வழியாகவும் நம்ம பரலோகம் போக முடியாது, எந்த வழியாகவும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, எந்த வழியாகவும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய நாமம் மட்டும்தான். ஆமேன். அவருடைய நாமத்தில் பெரிய பெரிய அதிசயங்கள் இருக்கிறது. அது அதிசயமானது தான். அதனால அந்த நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் அப்படின்னா என்னங்க? கையெடுப்பேன், நான் ரெண்டு கையை உயர்த்தி நான் துதிப்பேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன், கையை எடுத்து நான் துதிப்பேன். இது ரொம்ப விசேஷமான ஒரு காரியங்க. நீங்க சின்ன பிள்ளைங்க ஓடி வரும் பொழுது இப்படி கையை விரிச்சிட்டே ஓடி ஆரம்பிங்களேன், அப்படி ஓடி வருது, தூக்க சொல்லி ஓடி வருது அப்படின்னா அதுக்கு பேர் ஏடா. அந்த ஆராதனைக்கு பேர் என்னங்க? ஏடா. ரெண்டு கையும் சும்மா ஜஸ்ட் லைக் இப்படி விரிச்சிட்டே ஓடி வரும் பாருங்க, அதுக்கு பேரு ஏடா. அந்த மாதிரி கையெடுக்கிறது. ஆனா ரெண்டு கையை உயரமா வானத்துக்கு நேரம் தூக்கிடுறது, அதுக்கு பேரு தோடா. அதுக்கு பேரு என்னங்க? தூடா. தோடா என்கிற ஆராதனை. அது என்னன்னா, அப்பா எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சொல்லுகிற ஒரு ஆராதனை. எல்லாமே நீங்க தான்ப்பா, ஏன்னா கையெடுத்தல்லாமே. அந்த தோடாதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது, கையெடுத்தல்லாமே. அப்ப உங்க கையை வானத்துக்கு நேரா நீங்க கையெடுத்து, அப்பா எல்லாமே நீங்க தான்ப்பா, நீங்க எல்லாமே என் வாழ்க்கையில எதுவுமே இல்லப்பா, நீங்க தான் என் ஆதாரம், நீங்க தான் என் அஸ்திபாரம், நீங்க தான் எனக்கு சகலமும். நீங்க என்னைக்கு சொல்லி துதிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்களோ, துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்களுடைய உங்ககிட்ட பிசாசு போட்ட அஸ்திபாரம் நொறுங்கி போயிடும். அந்த ஆராதனையில, அந்த துதியில அவன் உங்களுக்கு ஒரு ஒரு அஸ்திபாரம் போட்டு வச்சிருக்கிறான் பாருங்க. நீங்க ஒண்ணுத்துக்கு உதவாதவங்க, நீங்க கஷ்டப்படுறவங்க, கடனாளி, வியாதிக்காரவங்க, உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு அஸ்திபாரம் போட்டு வச்சிருக்கிறான் பாருங்க. நீங்க கையை உயர்த்தி துதிக்க துதிக்க, நீங்க தோடா முறையில துதிக்க துதிக்க, அது என்ன செய்யுங்க அப்படின்னு நொறுங்கி போயிடும். அந்த அஸ்திபாரம் நொறுங்கி ஒரு பலமான அஸ்திபாரம் உங்களுக்குள்ள இறங்கி வரும். ஆமேன். அதனால இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளே, உங்க ஜீவனுள்ள மட்டும், என் ஜீவனுள்ள மட்டும் அவரையே துதிப்போம், அவரையே நோக்கி கையெடுப்போம். இந்த நாளில் கர்த்தர் விடுதலை தருவார் நம்ம விசுவாசிப்போம். சரிங்களா? ஜீவிக்கலாம நல்ல தெய்வமே. இந்த நாளில் எங்களுடைய உயிருள்ள மட்டும் ஐயா, நாங்கள் வாழும் வரைக்கும் உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை தேடி போகாம ஜீவனுள்ள தேவனை தேடி போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் கையெடுத்தல் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். அதற்காய் நன்றி. இந்த ஜெபத்தை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாள் தடைகளை போராட்டங்களை மாற்றி வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லுகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல விசுவாச சோதனைகளின் வழியாய் கடக்க முடியாதபடிக்கு கடந்து போய் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு விடியுமா, நாளைக்கு விடியுமா என்று புதிய விடியலுக்காய் காத்திருக்கிறவர்கள் அநேகர். சிலர் காத்திருந்து கண்ணீர் வடித்து களைத்து போனவர்களும் உண்டு. வேறு சிலரோ முயற்சிகளில் முடியாது போனவர்களும் தோல்விகளும் விரயங்களும் கண்டவர்களும் உண்டு. இன்றைக்கு தடைக்கற்களாய் காணப்படுகின்ற உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தவும் மூடப்பட்ட ஆசீர்வாதங்கள் நன்மைகளின் கதவுகளை திறக்கும்படியும் கர்த்தர் உங்கள் நடுவில் கடந்து வருகின்றார். கர்த்தராகிய நம் ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து போடுகிறவர் என்பதை விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களின் தடைகளை தகர்த்து சாட்சியாய் உயர்த்தியதை குறித்து தியானிப்போம். நாம் யோசேப்பை குறித்து வேதத்தில் பார்ப்போமானால், அவனின் விசுவாச சோதனையில் ஓடுகிற ஓட்டத்தில் பல வகைகளில் தடைகள், பாதைகள் எல்லாம் மலைகளாக காணப்பட்டும், கடக்கவோ தாண்டி செல்லவோ தப்பிச் செல்லவோ வழியேதும் இல்லை என்றாலும் கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசித்தான். தேவன் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதில் உறுதியாயிருந்தான். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதில் அசைக்க முடியாத வைராக்கியம் வைத்திருந்தான். எப்படிப்பட்ட முள்ளுகளும் குறுக்கும் நிறைந்த பாதைகளின் வழியே நாம் கடந்து போனாலும் நம்மோடு கூட தேவனும் வருகிறார் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தான். இப்படியாக தான் போகின்ற பாதைகளிலெல்லாம் காணப்பட்ட வழி தடைகளை சுலபமாய் கடந்து சென்று தேவன் நியமித்து வைத்திருந்த நன்மைகளை சுதந்திரிக்க யோசேப்பிற்கு இருந்த அதே நம்பிக்கை, வைராக்கியம், மன உறுதி இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே உங்களிடமும் இருக்குமானால், இன்றைக்கு நீங்கள் கடந்து போகின்ற கடினமான பாதைகளை கர்த்தர் எளிதாக்குவார். எங்கெல்லாம் வழிகள் அடைக்கப்பட்டு மலை போன்ற சூழ்நிலைகள் வந்து நின்று உங்களுக்கென்று வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தடை செய்கிறதோ அவற்றை இன்றைக்கு கர்த்தர் நொறுக்கும்படி சித்தம் கொண்டுள்ளார். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகின்றார். ஆகவே எவைகளை குறித்து இன்றைக்கு நீங்கள் கலங்கிக் கொண்டும் கைகூடி வரவில்லையே, ஜெயத்தை காணவில்லையே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படாமல் மூடப்பட்டு இருக்கிறதே என்று தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடும் என்றைக்கு எனக்கு பதில் தருவீர் என்று காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கே இரட்சண்யத்தின் நாள், அனுக்கிரகத்தின் காலம். உன் ஜெபத்திற்கு செவி கொடுத்தேன். உனக்கு முன்பாக காணப்பட்ட மலைகள் எல்லாம் வழியாக்குவேன். உன் பாதைகள் எல்லாம் உயர்த்தப்படும் என்று கர்த்தர் உரைக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதி இருக்கிற ஜீவ வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் 9:1 காரியம் மாறுதலாய் முடிந்தது. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற காரியங்களில் தடைகளை அகற்றி நன்மைகளை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல போராட்டங்களை அனுதினமும் சந்தித்து கொண்டும் விடுதலை வேண்டி அநேக பிரயாசங்களை எடுத்துக்கொண்டும் முயற்சி செய்கிற காரியங்களில் தோல்விகளும் சோர்வுகளும் மற்றவர்களின் அவிவிசுவாச பேச்சுகளும் காரியங்களை செயல்படுத்த முடியாதபடிக்கு அடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றதே என்றும், இனி என்ன செய்வது, நமது காரியமாய் யார் செல்வார் என்று உதவி செய்வாரும் உறுதுணையாய் நிற்பாரும் ஒருவரும் இல்லையே என்றும் இருக்கின்ற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் இன்றைக்கு வைத்திருக்கின்றார். இதுவரையில் தோல்விகளை சந்தித்த நீங்கள் வெற்றிகளை காணும்படியும், சோர்ந்து போன நீங்கள் பலனடையவும், ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் கட்டப்பட்டிருந்த உங்களின் நிலைகள் யாவற்றையும் இன்றைக்கு கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகின்றார். நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிக்கையில் அங்கே மொர்தகாயை குறித்து பார்ப்போமானால், உண்மையும் உத்தமமுமான ஒரு வேலைக்காரனும் நல்ல புத்திமதிகளை கற்றுத்தருகிற ஒரு தகப்பனும் தன் ஜனத்தையும் நாட்டையும் அடிமையின் வாழ்விலிருந்து மீட்க வேண்டும் என்ற தாகமும் கொண்டவனாய் காணப்பட்டவன். ஆனால் மொர்தகாய்க்கு எதிராக பொறாமை கொண்டு ஆமான் என்கிறவன் அழிக்க வேண்டி திட்டம் தீட்டுகின்றான். அதன்படி செயல்பட்டும் வருகின்றான். நீதிமானுக்கு வருகின்ற துன்பங்கள் அநேகம். ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிக்கின்றார் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தர் மொர்தகாயை காப்பாற்றும்படி அகாசுவேரு ராஜாவிற்கு காலவர்த்தமான புஸ்தகத்தை வாசிக்கும்படி ஏவினபடியினால் அதை வாசித்த அகாசுவேரு தன்னை கொல்ல நினைத்தவர்கள் கையிலிருந்து காப்பாற்றியவன் மொர்தகாய் என்று எழுதியதை வாசித்து மொர்தகாய்க்கு ராஜ மரியாதைகளை செய்து ராஜாங்கத்தில் சிறந்த இடத்தையும் கொடுத்து உயர்த்துகின்றார். அன்று இரவே காரியம் மாறுதலாய் முடிந்தது. கொல்ல நினைத்த ஆமானிற்கு தூக்கு மேடை காத்திருந்தது என்று வாசித்து அறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்களா? நன்மை செய்தும் தீமையே துரத்துகின்றதே. முயற்சி செய்கிற காரியங்களிலெல்லாம் முடியாது போகின்றதே. ஆமானின் சதிகளாக எல்லாம் தடைகளும் தடுமாற்றங்களும் தவறுகளும் தள்ளாடுகிற நிலைகளுமாக இருக்கிறதே என்றும், எப்பொழுது விடியும், என்றைக்கு என் சிறையிருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும், என்றைக்கு எனது காரியங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்று காத்திருக்கிறவர்களே, அன்று மொர்தகாயினுடைய காரியத்தை ஒரே இரவிலே மாறுதலாய் முடிய பண்ணின அதே கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் நடுவில் இருக்கின்றார். எவ்வளவு நாட்களாய் தடைப்பட்ட காரியங்களானாலும் அவற்றை இன்றைக்கு மாறுதலாய் முடிய பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கின்றார் கர்த்தர். அவர் மாறாதவர். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுகிற தேவனில்லை என்பதை விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள், ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. கர்த்தர் தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்தினார். ஆதியாகமம் 3:21. பிரியமானவர்களே, தேவன் சிருஷ்டித்த நோக்கத்திலிருந்து மனிதன் தவறிய போது இந்த பூமியின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவனில் நம்பிக்கை வைக்கும்படியாக தேவன் தம்முடைய இரக்கத்தினால் மனுஷனை சபிக்காமல் பூமியையே சபிக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். மேலும் தேவன் மனிதனை தாழ்மையுள்ளவனாக்கும்படியாக அவனை வாதிக்கப்படும் இடத்துக்கு அல்ல, கடுமையாக உழைக்கக்கூடிய இடத்துக்கே அனுப்பினார். அவனை பாதாளத்துக்கு அனுப்பாமல் ஏதேன் தோட்டத்திற்கு புறம்பே இருந்த பூமிக்கே அனுப்பினார். மனிதன் பாவத்தில் விழுந்து தன்னுடைய வார்த்தைகளிலும் கிரியைகளிலும் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பித்து அவருக்கு தன்னை ஒழித்து கொள்ள முயற்சிக்கையில் தேவன் அவனுக்காக உடைகளை உண்டாக்குகிறார். தனக்கு உடை வேண்டும் என்று மனிதன் கேட்கவில்லை. ஆனால் தேவன் தாமே அதன் அவசியத்தை உணர்ந்தார். அவ்வாறே இரட்சிப்பின் அவசியத்தை பாவிகளாகிய நாம் உணரவில்லை. ஆனால் கர்த்தர் தாமே அதை உணர்ந்து எம்மை இரட்சிப்பினால் உடுத்துவிக்கும்படியாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். தேவன் அவர்களுக்கு வெறுமனே உடைகளை கொடுத்து விட்டு போகவில்லை. ஒரு தாய் தன் பிள்ளையை உடுத்துவிப்பது போல சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே உடைகளை உண்டாக்கி அவர்களை உடுத்து விட்டார். விழுந்து போன மனிதன் மேல் தேவன் கொண்டிருந்த அன்பு எவ்வளவு பெரியது! அவர் எவ்வளவாக அவனுக்காகவும் அவனுடைய நிர்பந்தமான நிலைக்காகவும் பரிதவித்தார். முடிவாக மனிதன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து தன்னுடைய விழுந்து போன நிலையிலேயே என்றைக்கும் ஜீவிக்காதபடி மீண்டும் தேவன் தமது இரக்கத்தினால் அவனை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். கர்த்தர் மனிதனை எவ்வளவாக நேசிக்கிறார், அவர் தமது அன்பின் நிமித்தமும் இரக்கத்தின் நிமித்தமும் அவர்களை மீண்டும் மீட்டுக் கொண்டார். பிரியமானவர்களே, எமக்காக இறங்கி வந்து சிலுவையில் பலியான எமது ஆண்டவரை நோக்குவோம். தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
3: இன்றைய வேத வார்த்தை, இன்றைய நாளிலும் 25ஆம் தேதி மே மாதம் 2026 ஆண்டு திங்கள் கிழமை இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58:11 வசனத்தை வாசிப்போமா? இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நித்தவும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாசலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீருட்டைப் போலவும் இருப்பாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நித்தமும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்திலே எப்படியாக நடத்தி வந்தார், எகிப்து தேசத்திலே இருந்த ஜனங்களை எப்படியாக சுவந்த சமுத்திரத்தின் ஊடாக அவர்களை நடத்தி வனாந்தரத்திலே நடத்தி வந்த அதே ஜீவன் உள்ள தேவன்தான் இன்றும் நம்மோடு இந்த நாட்களை கூட இருந்து நடத்த வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரும பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வறட்சி காலங்கள், ஆவிக்குரிய வறட்சி காலங்கள், அது மட்டுமல்ல மாமிசத்திலே வருகிற வறட்சியான காலங்கள், இப்படியான காலங்களிலே அவர் என்ன செய்வாராம், நம்முடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறாராம். அப்படியானால் எப்படியாக அந்த ஆத்மாவை திருப்தி ஆக்குவார் என்று பார்க்கிற வேளையிலே தன்னுடைய வார்த்தையினாலே தன்னுடைய அபிஷேகத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னுமா இந்த நாட்களிலே ஆறுதலின் வார்த்தைகளினாலே அவர் இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குகிற தேவனாக இருக்கிறவர். மட்டுமல்ல நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக இந்த நாட்களிலே மாற்றுவாராம். அருமையான பிள்ளைகளே, எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறது என்றால் எலும்புகளுக்குள்ளே மச்சை என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான ஒரு திரவம் இந்த நாட்களில் இருக்கிறது. அப்படியானால் அந்த எலும்புகளுக்குள்ளே இருக்கிற அந்த திரவங்களை அவர் என்ன செய்வாராம், அதை இந்த நாட்களிலே ஒரு அதாவது அதனுடைய தன்மை இழங்காதபடி இந்த நாட்களிலே அதுக்கு பலத்தை கொடுத்து எலும்புகளை பராமரிக்கும்படியாக எலும்புகள் பலனடையும்படியாக தேவன் இந்த நாட்களிலே அதை நினமுள்ளதாக அந்த நாட்களிலே மாற்றுகிறது. மட்டுமல்ல நீர்ப்பாசலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருட்டைப் போலவும் மாற்றுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அருமை பிள்ளைகளே, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை நடத்துவாராய் இருந்தால் நாங்கள் நீர்ப்பாசலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீருட்டைப் போலவும் இந்த நாட்களிலே மாறுகிறவர்களாய் இந்த நாட்களிலே இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக இருக்கிற வழியிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, த லோட் வில் கைட் யூ ஆல்வேஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, த லோட் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன் நம்மை இங்கே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனுஷன் நடத்துகிற பிரகாரம் தேவன் நடத்துவதல்ல, அவருடைய திட்டங்கள், அவருடைய நினைவுகள், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே வித்தியாசமாக இந்த நாட்களில் இருப்பதனால் அவர் இன்றைய நாட்களிலே நம்மை நடத்துவர்கள் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இவ்வளவு ஆண்டுகளாக என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய ஊழியத்தையும் இந்த நாட்களை நடத்தி வருகிற தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற உங்களுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை தந்து உங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் குடும்பமாக இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய குடும்பங்களுக்குள்ளே அந்த ஆசீர்வாதங்கள் பெருகும்படியாக தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவன் உங்களை நித்தமும் வழி நடத்துவார் என்று இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த வாக்கு திட்டங்களை கேளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே வாருங்கள். அவர் உங்களை நித்தமும் வழி நடத்த காக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வந்திருக்கிறது. ஆனாலும் இந்த உலகத்திலே என்ன காரியங்கள் நடந்தாலும் கர்த்தரை நேசிக்கிற வழியிலே அவர் உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் உன்னுடைய குடும்பத்தையும் அவர் நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களூடாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் உங்களை இந்த நாட்களிலே ஜெபத்தோடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே திரும்புங்கள். வார்த்தையிலே நிலைத்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை வார்த்தையிலே கட்டுங்கள். அப்பொழுது தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து எல்லா பொல்லாப்புக்கு நீக்கி பார்த்து பதிலளித்தும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: Recording stopped.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.